டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது. இப்பொழுதிலிருந்து இன்று நள்ளிரவு வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் வானிலை அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தாண்டர் ஸ்டார்முக்கான எல்லோ வார்னிங்கும் இன்னும் அமலில் இருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% உயர்வடைய இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் யார் அந்த ப்ராப்ளம் போட் நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. இன்றும் வளமை போலவே 3 கூற்றுக்கள், அந்த கூற்றுக்களை வைத்துக் கொண்டு யார் அந்த ப்ராப்ளம் என்று நீங்கள் தெரிந்தால் இணைந்து பதிலோடு பதில் சொல்ல முடியும். எனவே அந்த 3 கூற்றுகளும் என்னென்னு பார்த்துடலாம். முதலாவது கூற்று, இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்று தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக உயர்ந்தவர். இரண்டாவது கூற்று, சாதி, அரசியல், சமூக அநீதி மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை போன்ற சமூக பிரச்சினைகளை தனது திரைப்படங்களில் யதார்த்தமாக பதிவு செய்வதற்காக அறியப்படுபவர். மூன்றாவது கூற்று, இவர் இயக்கிய ஒரு திரைப்படம் இந்தியாவின் சார்பில் ஆஸ்கார் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவில் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டது. இவைதான் அந்த 3 கூற்றுகளாக இருக்கின்றன. இதை வைத்துக் கொண்டு யார் அந்த பிரபலம் என்று தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 4164 4040 4040 வாயிலாக மீண்டும் அந்த கூற்றுக்கள். இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்று தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக உயர்ந்தவர். சாதி, அரசியல், சமூக அநீதி மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை போன்ற சமூக பிரச்சினைகளை தனது திரைப்படங்களில் யதார்த்தமாக பதிவு செய்வதற்கு அறியப்படுபவர். மூன்றாவது கூற்று, இவர் இயக்கிய ஒரு திரைப்படம் இந்தியாவின் சார்பில் ஆஸ்கார் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவில் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த கூற்றுகளை வைத்துக் கொண்டு யார் அந்த பிரபலம் என்று தெரிந்தால் அலையுங்கள். 4164 5544 4040 4040

நேரம் 8:07 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நம்ம ஊரிவி நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதில் அல் யார் அந்த ப்ராப்ளம் போர்ட் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் 3 கூற்றுக்கள் தந்திருக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு யார் அந்த ப்ராப்ளம் என்று தெரிந்தால் நீங்களும் நேரடியாக இணைந்து பதில் சொல்ல முடியும். அந்த 3 கூற்றுக்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். முதலாவது கூற்று, இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்று தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக உயர்ந்தவர். இரண்டாவது கூற்று, சாதி, அரசியல், சமூக அநீதி மற்றும் விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கை போன்ற சமூக பிரச்சினைகளை தனது திரைப்படங்களில் யதார்த்தமாக பதிவு செய்வதற்கு அறியப்படுபவர். இவர் இயக்கிய ஒரு திரைப்படம் இந்தியாவின் சார்பில் ஆஸ்கார் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவில் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த கூற்றுகளை வைத்துக் கொண்டு யார் அந்த பிரபலம் என்று தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0 இணைந்திருக்கும் நேர்களிடம் கேட்டு பார்க்கலாம் யார் அந்த பிரபலம் என்று சொல்லி. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0 வாயிலாக யார் அந்த ப்ராப்ளம் போர்ட் நிகழ்ச்சியில் பதிலோடு.

0: 8:13 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது கிடைத்த செய்தியின் அடிப்படையில் டிவிபி மற்றும் டொரண்டோவின் முக்கிய சாலைகள் வெள்ளம் காரணமாக மூடப்பட்டிருப்பதாக ஒரு அப்டேட் வந்திருக்கின்றது. வெள்ளப்பெருக்கு காரணமாக டான்வெல்லி பார்க்வே டிவிபி இரு திசைகளிலும் மூடப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீஸ் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கிழக்கு பகுதியில் செல்லும் இந்த நெடுஞ்சாலை பேவியூ மற்றும் பிளர் பகுதியில் இருந்து கார்டன் எக்ஸ்பிரஸ் வே வரையிலான பகுதியில் இரு திசைகளிலும் மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. 8:14 யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியூடாக 3 கூற்றுக்கள், அந்த கூற்றுக்களை வைத்துக் கொண்டு நீங்களும் இணைந்து பதில் சொல்லலாம். இணைந்திருக்கும் நீங்களிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கரண் இருக்கிறேன். எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் கரண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன்.
0: கரண் சொல்லுங்க, யார நினைக்கிறீங்க? நீங்களும் அழைக்கலாம். 4164 அந்த கூற்றுக்கள் மீண்டும் பார்க்கலாம். இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்று தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக உயர்ந்தவர், சாதி, அரசியல், சமூக அநீதி மற்றும் விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கை போன்ற சமூக பிரச்சினைகளை தனது திரைப்படங்களில் யதார்த்தமாக பதிவு செய்வதற்காக அறியப்படுபவர். இவர் இயக்கிய ஒரு திரைப்படம் இந்தியாவின் சார்பில் ஆஸ்கார் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவில் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டது. எனவே அலையுங்கள். 4164 இணைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம். மாலை வணக்கம், உடுப்பட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க? ஓஹோ ஒன்று போகுது. வேலையில நிக்கிறீங்களா, வீட்டுல நிக்கிறீங்களா? சரி சொல்லுங்க உடுப்பட்டியூர் ராஜா, என்ன பதில்? பாரதி ராஜா தான் என்று சொல்லி இருக்கீங்க. சரி,
2: வலிக்கிட்டவர், நிறைய மக்கள் அவரு குழந்தை எல்லா வாரத்திலையும் நல்ல முன்னெடுத்துக் கொண்டிருந்தார், நல்ல செயல்கள் செய்திருக்கிறார். ஆனா அவரது காலமானவருக்கு நிறைய மக்கள் எல்லாம் ஆதரவா இருந்தவர்கள்.
0: சரி, நன்றி. இணைந்து கொண்டமைக்கு பார்க்கலாம் அவங்க பதில் சரியான.
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி, வணக்கம்.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வாணி
0: செல்வராஜ் சொல்லிருக்கீங்க, சரி பார்க்கலாம். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு சுசீல்.
3: நன்றி நன்றி
0: நன்றி. 8:16 நீங்களும் அழைக்கலாம். 4164 வித்தியாசமான பதில்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த கூற்றுக்களை பார்க்கலாம். இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்று தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக உயர்ந்தவர், சாதி, அரசியல், சமூக அநீதி மற்றும் விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கை போன்ற சமூக பிரச்சினைகளை தனது திரைப்படங்களில் யதார்த்தமாக பதிவு செய்வதற்காக அறியப்படுபவர். 3வது கூற்று, இவர் இயக்கிய ஒரு திரைப்படம் இந்தியாவின் சார்பில் ஆஸ்கார் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவில் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டது. இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி. வணக்கம். நல்ல சுகமா இருக்கேன் தியாகராஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நீந்தி
0: போய் சேர்ந்துருவோம் வீட்டுக்கு எப்படியாவது.
2: நல்ல காலம், நல்லதா கடவுள் உங்களுக்கு யாரும் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி பண்ணிக்கண்டு.
0: மிக்க நன்றி.
2: நானும் பாரதி ராஜா தான் வந்திருக்கலாம்னு தான் எந்த நினைப்பும் இருக்குது. உங்களோட பதில எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
0: நன்றி தியாகராஜன். இந்த குடும்பம் நன்றி.
2: வணக்கம் அம்மா. நன்றி, வணக்கம்.
0: 8:18 யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சியில் வித்தியாசமான பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் யார் அந்த பிரபலம் என்று சொல்லி நீங்களும் அழைக்கலாம். 4164 விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களோடு பேசலாம். Your favorite music.
4: on your favorite station 102.7 is FM.
5: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
6: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
5: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
6: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
5: 416-688-2426.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜி புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
11: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
12: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-816-2-1-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2-2-0-4-2
8: 102.7 East FM.

0: 8:24 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. யார் அந்த ப்ராப்ளம் போட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: நினைக்கிறீங்க
0: இணைந்திருக்கும் இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். என்ன பதிலோடு வந்திருக்கிறார் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவோ, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். நினைக்கிறேன் இந்த காரி படம் இயக்குன ஹோம் ஆஃப் சண்ட் அந்த அந்த இயக்குனரா இருக்கும் நினைக்கிறேன். இந்த அவர் தான் அவற்றாவது முதல் படம் தான் நினைக்கிறேன். ஹோமத்தன் தான்
0: ஹோமத்தன் சொல்லியிருக்கீங்க. சரி பார்க்கலாம். நன்றி தேவகுமார் அணிந்து கொண்டமைக்கு.
2: நன்றி. நன்றி.
0: 8:26 யார் அந்த ப்ராப்ளம் போட் நிகழ்ச்சியில் வித்தியாசமான பதில்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. சரி, அந்த கூற்றுகளை பார்த்துவிட்டு யார் அந்த ப்ராப்ளம் என்று பார்க்கலாம். முதலாவது கூற்று, இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்று தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக உயர்ந்தவர். சாதி, அரசியல், சமூக அநீதி மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை போன்ற சமூக பிரச்சினைகளை தனது திரைப்படங்களில் யதார்த்தமாக பதிவு செய்வதற்காக அறியப்படுபவர். இவர் இயக்கிய ஒரு திரைப்படம் இந்தியாவின் சார்பில் ஆஸ்கார் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவில் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டது. வித்தியாசமான பதில்கள் எல்லாம் வந்தது, ஆனால் சரியான பதில் இயக்குனர் வெற்றிமாறன். இயக்குநராக அறிமுகமான முதல் திரைப்படமே இவருக்கு தேசிய விருதை வென்றது. இவரது திரைப்படங்கள் பல தேசிய விருதுகளையும் மாநில விருதுகளையும் பெற்றுள்ளன. தனது திரைப்படங்களில் சமூக பிரச்சினைகள், அரசியல், சாதி மற்றும் விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கையை மிகவும் யதார்த்தமாக காட்சிப்படுத்துவதற்கு அறியப்படுகிறார். நடிகர் தனுஷுடன் இணைந்து பல வெற்றி படங்களை உருவாக்கியிருப்பவர். குறிப்பாக ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதையும் பெற்றவர். இவருடைய திரைப்படமான விசாரணை இந்தியாவின் சார்பில் அகாடமி அவார்ட்ஸுக்கான பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் பிலிம்ஸ் பிரிவில் ஆஸ்கார் அவார்டுக்கான அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டது. இயக்குநராக மட்டுமல்லாமல் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியவர். இவரது திரைப்படங்கள் பலவும் நாவல் மற்றும் உண்மை சம்பவங்களிலிருந்து உத்வேகம் பெற்றவையாக இருக்கும். எனவே இன்று அழைத்து வந்த அந்த பிரபலம் இயக்குநர் வெற்றிமாறன். சிறப்பித்த அத்தை நேர்களுக்கும் நன்றி.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM. East FM. Tamar. Seidiger.
4: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசு வழங்கி வந்த வரி விலக்குகள் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் விலையில் 10% டீசல் விலையில் 4% மக்கள் சேமிக்க வழிவகுக்கும் இந்த வரி விலக்குகள் வரும் வாரத்துடன் நிறைவடையிருந்தது. குறித்த சலுகைகள் நீடிக்கப்பட வேண்டுமென ஒன்டாரியோ முதல்வர் அடங்கலானோர் கூறியிருந்தனர். அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த வர்த்தக ஒப்பந்தத்தை அரசியல் காரணங்களுக்காக கெனடிய பிரதமர் மார்க் கானி நிராகரித்ததாக அமெரிக்க திரை சேரி செயலாளர் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மீது இலவசமாக ஏறி பயணிக்கும் ஒரு பிரச்சினையே கனடா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த இறுதி நேர நிபந்தனைகளை அடுத்து ஒப்பந்த பேச்சுகளிலிருந்து கனடா வெளியேறியிருந்தது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்பு அடங்கலான நீதித்துறை மறுசீரமைப்புகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கேள்வி எழுப்பியதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை அடங்கலான சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் பரிந்துரைகளை பின்பற்றியே இந்த மறுசீரமைப்புகள் செய்யப்படுவதை தெளிவாக விளக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடந்த திமுக ஆட்சியில் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். தமது உரிமைகளுக்காக போராடிய விவசாயிகள் கடந்த அரசில் மனிதநேயமற்ற முறையில் கைது செய்யப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் சபையில் கூறியபோது திமுகவினர் அமளியில் ஈடுபட்டு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: நல்ல பாட்டு 4 விஷயம்
6: எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்பனித நீராட்ட விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
5: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

8:49 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக டொராண்டோ மற்றும் ஜிடிஏவில் கடுமையான இந்த இடியுடன் கூடிய மழை மற்றும் புயலுக்கு பிறகு வெள்ளம் மற்றும் விழுந்த மரங்கள் மற்றும் மின்கம்பிகள் காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. அவசியமின்றி பயணம் செய்ய வேண்டாம் என்றும் வெள்ள நீர் தேங்கிய சாலைகளை தவிர்க்குமாறும் டொராண்டோ போலீஸ் அறிவுறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். சுமார் 65,000 பேர் மின்சாரமின்றியுள்ள நிலையில் மீட்பு மற்றும் மின்சார சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் என்வாயர்மெண்ட் கனடா விடுத்த எல்லோ வார்னிங், சிவியர் தண்டர் ஸ்டார்ம் இன்னும் அமலில் இருக்கின்றது. பலத்த காற்று, கனமழை மற்றும் பெரிய இடியுடன் கூடிய மழை சில பகுதிகளில் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு அபாயம் போன்ற விஷயங்களும் கூறப்பட்டிருக்கிறது. மின் தடை மற்றும் மின் கம்பங்கள் சேதமடையும் அபாயமும் இருக்கின்றது. இடியுடன் கூடிய மழை நள்ளிரவு வரை நீடிக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து கவனமாக செல்லுமாறும் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது 20 டிகிரி செல்சியஸ், 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 20 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக உணரப்படப் போகின்றது. 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள், இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய நாள் வியாழக்கிழமை காலை வேளையில் 20 டிகிரி செல்சியஸ், 22 உணர்நிலை இருக்கப் போகின்றது. நாளை மதிய வேளையில் 25 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 33 இரவு மாலை வேளையில் 22 டிகிரி செல்சியஸ், இரவு வேளையில் 17 டிகிரி செல்சியஸாக நாளைய கால்நிலை இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 முதல் 3% உயர்வடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த, நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனையர்களுக்கும் நன்றிகளை கூறி நாளைய தினமும் 7 மணியிலிருந்து 9 மணி வரை நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
0: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzin 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
0: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar survey valangukirar. 416-299-1020.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். Kiruba Tanabala Singham, 416-298-2777, mountgagesolutions.ca.
3: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு, இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: எப்பொழுதும் கேளுங்கள் இஸ்ட் எஃப்எம் 101.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன்.

0: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
2: Easy attune pannunga, East FM 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: Your favorite music on your favorite station, 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டகம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: Kairali, taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா, மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca.
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
2: வகுப்புகள். செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC Mortgage Advisor, 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
5: பாட்டுக்கு பண்பலை 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
2: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
9: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: The station with the best music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power. Feel the bass. 102.7 FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எம்மை நாமே விரும்ப வேண்டும், எம்மை நாமே மதிக்க வேண்டும், எம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். இதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எங்கள் செயல் நகர்ந்து செல்லும் போது நாணயமும் நம்பிக்கையும் முன்னே விரிந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே.

அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பது போல இந்த கனடிய திருநாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மிக சிறந்த எண்ணங்களை வைத்திருப்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

0: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து இஸ்லாமிய பாடல்கள்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

நனைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: இஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். 7:09. கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று கடும் மழையினால் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று பிரகாசமான சூரியோடியுடன் நிறைந்த நாளாக இருக்கும். கூடுதலாக 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை எதிர்கொள்ளப் போகிறோம். உணர்நிலை 35 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உணர்நிலையாக இருக்கும். நாளை 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸ் 25 உணரப்படும். திங்கள் 23 பாகை செல்சியஸ் 26 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய் 22 பாகை செல்சியஸ் 25 உணர்நிலையாகவும் புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ் 32 உணர்நிலையாகவும் இருக்கும். வியாழன் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 25 பாகை செல்சியஸ் 31 ஆக இருக்கும் உணர்நிலை. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமையும் பிரகாசமான சூரியனுடன் நிறைந்த நாளாக இருக்கும். இதுதான் தொடர்கின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறலாம். கனடாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்க ஜனாதிபதியை குடியரசுக் கட்சியினர் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர். கனடாவுடனான வர்த்தக போரில் குடியரசுக் கட்சியினரின் பகிரங்கமான ஆதரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெற்றுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியை சந்தித்த குடியரசுக் கட்சி சட்ட முயற்சியர்கள் வர்த்தக போரில் ஜனாதிபதியின் உத்திகளை ஆதரித்தனர். பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியதற்காக பிரதமர் மாக்கானி அரசாங்கத்தை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சுங்கவரிகள் தொடர்பான விவகாரங்களில் அமெரிக்க ஜனாதிபதியின் முக்கிய பொறுப்பாளரான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீருடன் மூடி அறைக்குள் நடைபெற்ற சந்திப்பொன்றில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட குடியரசுக் கட்சியினர் பொதுவாக ஜனாதிபதியின் வர்த்தக உத்திக்கு ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். கருத்து கணிப்புகள் அமெரிக்காவின் வரிகள் மக்களிடையில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக கூறி வருகின்ற போதிலும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் கனடாவுடனான வர்த்தக போரை ஆதரித்துள்ளார்கள். ஆனாலும் சுங்கவரிகளின் அதிகரிப்பு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தமது மறு தேர்தல் வாய்ப்புகளை பாதிக்கும் என சில குடியரசுக் கட்சியினர் மறைமுகமாக கவலை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கு கனடா நாட்டின் உதவி தேவையில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் அறிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து கனடா விலகியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் புதிய உச்சத்தை எட்டியது. கனேடிய பிரதமர் மாக்கானி அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக முதலில் அறிவித்தார். இது தவிரவும் செப்டம்பர் 8 முதல் அமெரிக்காவிற்கு இணையாக பழிவாங்கும் வரி விதிப்புகளை அமுல்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதியின் தற்போதைய கருத்துக்கள் பகிரப்பட்டன. கனடாவை சார்ந்திருப்பதை அமெரிக்கா குறைத்துக் கொள்ள வேண்டும் என புதன்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்த டொனால்டு டிரம்ப் கனடாவை விட சிறந்த எண்ணெய் எரிவாயு வழங்கல் அமெரிக்காவிடம் இருப்பதாகவும் கூறினார். கனடா நாட்டிற்குத்தான் அமெரிக்காவின் உதவி தேவை என அவர் சுட்டிக்காட்டினார். எமக்கு அவர்கள் தேவையில்லை என அவர் கூறினார். பல ஆண்டுகளாக கனடா அமெரிக்காவை பயன்படுத்திக் கொண்டும் ஏமாற்றிக் கொண்டும் வருவதாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆன்டாரியோ ஏரியின் பெயர் மாற்றத்தை அவர் நியாயப்படுத்தினார். இந்த பெயர் மாற்றத்திற்கு இரு நாட்டு அரசியல்வாதிகள் நிறுவனங்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள போதிலும் அமெரிக்க மக்கள் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள் என குறிப்பிட்ட டொனால்டு டிரம்ப் நாட்டின் நலனுக்காக இதனை செய்ததாக தெரிவித்தார். கனடா அமெரிக்கா இடையில் உருவாகியுள்ள இந்த கடுமையான வர்த்தக போர் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்களும் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. கனேடிய மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி வீதத்தை மீண்டும் 2.25% பேணுவதற்கு தீர்மானித்தது. மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி வீத அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டது. தொடர்ந்து 7வது தடவையாகவும் வட்டி வீதத்தை மாற்றமின்றி வைத்திருப்பதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் அமெரிக்க வர்த்தக பதற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் இந்த முடிவினை முன்கூட்டியே எதிர்ப்பு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய வங்கி கடந்த ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% நிலையாக வைத்துள்ளது. ஈரானில் ஏற்பட்டுள்ள யுத்தம் காரணமாக எரிபொருளின் விலையில் நிலையற்ற தன்மை காணப்பட்டதை அடுத்து ஜூலை மாதம் பணவீக்கம் 3% அதிகரித்திருந்த நிலையிலும் கனேடிய மத்திய வங்கி தொடர்ந்தும் தனது வட்டி வீதத்தை மாற்றமடியாமல் வைத்திருப்பதற்கு தீர்மானித்துள்ளது. எரிபொருள் மீதான வரிவிலக்கு திட்டத்தை அடுத்த ஆண்டு வரை நீடிப்பதற்கு பிரதமர் மாக்கானியின் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதியமைச்சர் பிராங்க் ஷுவா பிலிப்பே சாம்பியன் இது தொடர்பான அறிவிப்பை நேற்று வெளியிட்டார். வாகன ஓட்டிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த வரிச்சலுகையினை எதிர்வரும் 2027 ஆண்டு ஜனவரி 31 வரை நீடிக்க தாம் தீர்மானித்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். அதன் பின்னர் அடுத்த 2 மாதங்களுக்கு இந்த வரி வழக்கமான வீதத்தில் அரிவாசியாக குறைக்கப்படும். 2027 ஏப்ரல் முதல் இந்த வரி முழுமையாக அமல்படுத்தப்படும் என பிராங்க் ஷுவா பிலிப்பே சாம்பியன் தெரிவித்தார். இந்த முடிவு வாகன சாரதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எரிபொருள் செலவை கணிசமாக குறைக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கனேடிய உற்பத்தி துறை தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவதற்காக பிரதமர் மாக்கானி இன்று தண்டுபை நகருக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் இன்றைய நிகழ்ச்சி நிலையில் கனேடிய உற்பத்தி துறையின் வரலாற்று சிறப்புமிக்க முதலீடு குறித்த அறிவிப்பை அவர் தண்டுபையில் வெளியிடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. முதலீட்டின் வகை, தொகை மற்றும் அமெரிக்க விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து காட்டு தீ மேலாண்மை மையம் ஒன்றை பார்வையிடப் போவதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அங்கு பணியாற்றி பெறும் குழுவினரை பிரதமர் சந்திக்கின்றார். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடிய பொருட்கள் மீது புதிய வரிகளை விதித்துள்ளதை அடுத்து அடுத்த வாரம் அமெரிக்க பொருட்கள் பலவற்றின் மீதான பதில் வரி நடவடிக்கைகளுக்கு கனடா தயாராகி வருகிறது. கடந்த மாதம் வாஷிங்டனில் நடைபெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது கனடாவின் வாகன உற்பத்தி உட்பட முக்கிய துறைகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய விட்டுக் கொடுப்புகளை அமெரிக்க தரப்பு கூறியதாக பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கனடாவின் உற்பத்தி துறை நீண்டகாலம் நிலைத்திருக்கக்கூடிய உடன்பாடு கிடைக்கும் வரை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் அவசரம் காட்டப்போவதில்லை என தொழிற்சங்கம் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் மத்தியில் இருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடா மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சாத்தியங்கள் குறித்த கேள்வினை அமெரிக்காவின் உயர் ராணுவ தளபதி ஒருவர் முற்றாக நிராகரித்தார். விக்டோரியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அமெரிக்காவின் பசிபிக் கட்டளையகத்தின் தலைமை தளபதியான அட்மிரல் சாமுவேல் பாப்ரோவிடம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது படியெடுக்குமாறு உத்தரவிட்டால் அதனை நிறைவேற்றுவீர்களான செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த பாப்ரோ அவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் அபத்தமானது என தெரிவித்தார். செவ்வாய் கிரகத்தில் இருப்பவர்களை தாக்குவதற்கான எமது திட்டம் என்ன என்று கேட்பதற்கு ஒப்பானது இந்த கேள்வி என அவர் பதிலளித்தார். ஜனாதிபதியின் உத்தரவுகளை தாம் பின்பற்றுவதாக கூறிய பாப்ரோ அதேவேளை கனடா அமெரிக்காவின் நெருங்கிய மற்றும் தவிர்க்க முடியாத நட்பு நாடு என்பதையும் வலியுறுத்தினார். கனடாவை அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக இணைப்பது குறித்து ஜனாதிபதி பல தடவைகள் கருத்து வெளியிட்டிருந்தாலும் அதற்காக ராணுவ பலத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு எனவும் அவர் தெரிவித்திருந்தார். வர்த்தக விடயங்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் பதற்றங்கள் நிலவி வருகின்ற போதிலும் கனடா அமெரிக்க ராணுவ உறவு தொடர்ந்தும் வலுவாக இருப்பதாக அட்மிரல் பாப்ரோ தெரிவித்தார். விக்டோரியாவில் நடைபெறும் 28th இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் கனடாவிற்கு விஜயம் மேற்கொள்ளுமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் முக்கிய நகரங்களில் உண்மையான குற்றச்சரவுகளுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த பார்வைக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக டொரண்டோ நகரில் இந்த இடைவெளி மிக அதிக அளவில் காணப்படுகிறது. லயசன் ஸ்ட்ராட்டஜிஸ் வெளியிட்டுள்ள தேசிய அளவிலான கருத்து கணிப்பின்படி கனேடியர்களில் 57% டொரண்டோவை ஓரளவு அல்லது மிகவும் பாதுகாப்பற்ற நகரமாகவே கருதுகிறார்கள். 39% மட்டுமே டொரண்டோ பாதுகாப்பான நகரம் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வில் வினிபெக் நகரம் 59% பாதுகாப்பற்றதாக கருதப்படும் நகரங்களில் முதலிடத்தில் இருக்கிறது. டொரண்டோ 57% அதற்கு அடுத்த இடத்தில் உள்ளது. 2017 டொரண்டோவை பாதுகாப்பற்றதாக கருதியவர்கள் 52% இருந்த நிலையில் தற்போது 5% இந்த புள்ளிகள் அதிகரித்துள்ளன. டொரண்டோவில் அதிகாரப்பூர்வ குற்ற தீவிர உத்தரவுகள் பொதுமக்களின் இந்த எதிர்மறையான பார்வைக்கு ஏற்ற வகையில் அமையவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புள்ளி விவரங்களை விட ஊடகச் செய்திகள், தனிப்பட்ட அனுபவங்கள், மற்றவர்களிடமிருந்து கேள்விப்படும் தகவல்கள் மற்றும் ஒரு நகரம் குறித்த பொதுவான விம்பம் ஆகியவையே பாதுகாப்பு குறித்த மக்களின் கருத்தை அதிகம் தீர்மானிப்பதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபெக் சிட்டி, ஒட்டாவா மற்றும் சார்ல்டவுன் ஆகியன பாதுகாப்பு குறித்து பொதுமக்களின் பார்வையில் முன்னணியில் உள்ள நகரங்களாகவும் பதிவாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உட்கட்சி பூசல்களும் அரசியல் குழப்பங்களும் தீவிரமடைந்து வருகின்றன. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மேலும் 2 சட்டசபை உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். இது தவிர கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கெரி லேன் ஃபின்லி தலைமை அதிகாரியும் பதவி விலகினார். கேரிலின் ஃபின்லியின் தலைமைத்துவத்திற்கு எதிராக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் மேலும் 2 சட்டசபை உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலக தீர்மானித்தனர். பவுண்டரி சிம்காமின் தொகுதி நாடல் சட்டமன்ற உறுப்பினரான டான்ஜல் வில்சன் கட்சி தலைமை மீது தனக்கு நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறி புதன்கிழமை ஒரு அறிக்கையில் தனது பதவி விலகலை அறிவித்தார். முன்னதாக கொலம்பியா ரிவர் ரிவல்ஸ்டோக் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஸ்காட் மெக்லின்ஸும் பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார். கட்சியிலிருந்து விலகும் இவர்கள் இருவரும் சட்டசபையின் சுயேட்சை உறுப்பினர்களாக தொடர்ந்து செயல்பட தீர்மானித்துள்ளார்கள். கட்சியின் கொள்கை மாகாண நலன்களுக்கு புறம்பான செயற்பாடுகள் காரணமாக இந்த முடிவினை தாம் எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கெரிலின் ஃபின்லேக்கு அல்பர்டா பிரிவினம் இயக்கங்களோடு இருக்கும் நெருங்கிய தொடர்பு தமது பதவி விலகலுக்கு முக்கிய காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த மே மாதம் கெரிலின் ஃபின்லே கட்சியின் தலைவரானதிலிருந்து கட்சியிலிருந்து வெளியேறு 8th அல்லது 9th சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பதவி விலகல் அனைத்தும் கடந்த 3 இடம்பெற்றன. இதுவரை கட்சியிலிருந்து விலகி அனைவரும் சுயேட்சை உறுப்பினர்களாக தொடர்ந்து செயல்படுகிறார்கள். கேம்ப்ளோ சென்டர் தொகுதி உறுப்பினர் பீட்டர் மெல்போ, டெல்டா சவுத் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இயன் பட்டன் ஆகியோர் புதிய கட்சியினை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர பிசி கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவரின் முதன்மை பணியாளரும் முக்கிய அதிகாரியுமான கிறிஸ் டெலானி தனது பதவியிலிருந்து விலகினார். இது பிசி கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமது தலைமை அதிகாரியின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டதாக கெரிலின் ஃபின்லி ஒரு அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தினார். ஆனால் இந்த பதவி விலகலுக்கான காரணங்கள் குறித்து அவர் எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் துணை தலைமை அதிகாரி வியான் கேஸ்பர் கட்சியின் புதிய தலைமை அதிகாரியாக பதவி உயர்த்தப்படவுள்ளார். அவர் ஆப்ஸ்போர்டு மிஷன் இடைத்தேர்தலில் கெரி லின் ஃபின்லி போட்டியிடுவதற்காக தனது பதவியிலிருந்து விலகியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிசி கன்சர்வேட்டிவ் கட்சியில் தொடரும் பதவி விலகல்கள் மாகாண அரசியலில் பெரும் திருப்புகளை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கடுமையான இடியுடன் கூடிய மழையினால் ஒன்றரிவின் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆலங்கட்டி மழை, பேரழிவு ஏற்படுத்தும் காற்று ஆகியவற்றால் புதன்கிழமை பரவலான வெள்ளம், பெரிய அளவிலான மின் தடைகள், மரங்கள், மின்கம்பிகள் சரிந்து விழுதல் ஆகியவை பாதிப்புகளை ஏற்படுத்தின. அபாயகரமான இடியுடன் கூடிய புயல் சுருண்டுவை தாக்கி கன மழையும் பொழிந்தது. புயலால் முக்கிய சாலைகளில் விரைவாக வெள்ளம் சூழ்ந்ததால் வாகன சாரதிகள் எதிர்பாராத சூழலுக்கு ஆளானார்கள். நீரில் மூழ்கிய வாகனங்களில் சிக்கியிருந்த பலரை மீட்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும், பலத்த காற்று மின்சார கம்பிகளையும் மரங்களையும் சாய்த்ததோடு பல கட்டிடங்களின் கூரைகளையும் பெயர்த்து வீசியுள்ளது. தீவிரமான புயல் காரணமாக மக்கள் பாதுகாப்பிற்காக வீடுகளுக்குள் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தும் அவசரகால எச்சரிக்கைகள் தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்டதோடு தொலைக்காட்சி வானொலிகளிலும் அவை ஒளிபரப்பு செய்யப்பட்டன. ஜிடி பகுதி முழுவதும் சாலைகள், நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்ட பரவலான வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்ள அவசர உதவிப் பிரிவினர் களமிறக்கப்பட்டார்கள். டிவிபி நெடுஞ்சாலை வெள்ளப்பெருக்கின் காரணமாக மூடப்படும் நிலையும் ஏற்பட்டது. புதன்கிழமை இரவு 45,000 அதிகமான வாடிக்கையாளர்கள் மின்சாரம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக ட்ரோன்ரோ ஹைட்ரோ உறுதிப்படுத்தியது. இந்த எண்ணிக்கை 65,000 வாடிக்கையாளர்களாக இருந்து படிப்படியாக குறைக்கப்பட்டிருந்தது. ட்ரோன்ரோ மருத்துவமனையிலும் வெள்ளப்பெருக்கினால் பாதிப்புகள் ஏற்பட்டன. மைக்கேல் கிரவுண்ட் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் வெள்ள நீர் புகுந்த போதிலும் அது தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டது. கடுமையான வானிலை காரணமாக சிஎன்இ கண்காட்சி முன்கூட்டியே மூடப்பட்டது. மாகாணத்தின் பல பகுதிகளிலும் நடைபெற இருந்த நிகழ்வுகள் பலவும் ரத்து செய்யப்பட்டன. கிச்சனர் நகருக்கருகில் சூறாவளி ஏற்பட்டிருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. தெற்கு ஒன்றரிவின் ஏனைய பகுதிகள் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் சுற்றுச்சூழல் கனடா சூறாவளி சிவப்பு எச்சரிக்கைகள் உட்பட பல்வேறு வானிலை எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டெஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:21.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
1: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 416-9552 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

இலங்கை செய்திகள். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியான தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் மெத்தன போக்கில் காணப்படுவதாக மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு தனது புதிய அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியது. ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயகவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சில முக்கிய வழக்குகள் தொடர்பில் சிறிதளவு முன்னேற்றங்கள் காணப்படுவதாக அந்த அமைப்பு தெரிவித்தது. இருந்த போதிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர், சித்திரவதைகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான பல முக்கிய வழக்குகள் தொடர்ந்தும் ஸ்தம்பித நிலையில் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பல மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கோ அல்லது பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கோ அரசாங்கம் இதுவரையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் மனித உரிமை போராளிகளும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள். இதேவழி சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு கூறல் முயற்சிகளுக்கு அரசாங்கம் முறையாக ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தசாப்த காலமாக நிலவும் தண்டனையில் இருந்து விலகும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உண்மையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்திடம் மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதியினை வழங்க உடனடியாக செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயகவிற்கு அந்த அமைப்பு அழுத்தம் கொடுத்துள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகளை அவதானித்து பொதுநலவாய சட்டத்தினர்கள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீபன் திரு வழக்கின் இறுதி தருணங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகள் மற்றும் விசாரணை முறைகள் குறித்து தமது ஆழ்ந்த கவலையினை வெளிப்படுத்தினார். இந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் விசேட அறிக்கை ஒன்று தயாரிக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மனதார திறப்பு சட்டத்தரணிகள் தமது வாதங்களுக்கு வாய்மொழி மூலம் பதிலளிப்பதற்கான உரிமையை மறுத்து எழுத்துப்பூர்வமாக மட்டுமே சமர்ப்பிப்புகளை வழங்குமாறு கூறப்பட்டமை பெரும்பாலான நீதித்துறை வரம்புகளில் வழக்கமாக இடம்பெறாத ஒன்று என அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கின் வாய்மொழி மூல பங்களிப்பிற்கான உரிமையினை கட்டாயம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம் சார்ந்த இந்த முக்கிய வழக்கை விசாரிப்பதற்கு பூரண நீதியரசர்கள் ஆயம் அல்லது விரிவான நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டிருக்காதமையும் உயர்நீதிமன்றத்தின் ஏனைய சிரேஷ்ட நீதியரசர்கள் இந்த ஆயத்தில் இடம்பெறாமையும் சட்டத்தரணிகள் மத்தியில் மிகப்பெரும் கேள்விகளை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகளில் இவ்வாறான முக்கிய வழக்குகளின் போது மிக சிரேஷ்ட நீதியரசர்கள் இணைந்து அமர்வில் பங்கேற்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமை தாங்குவது தொடர்பில் வெளிப்படைத்தன்மை குறித்த சந்தேகங்களை தவிர்க்க பொருட்டு அவர் இந்த வழக்கிலிருந்து விலகி வேறு தரப்பிற்கு வாய்ப்பளித்திருக்கலாமா என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் வழக்கின் சட்டப்பூர்வமான வாதங்களை விட நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதே முக்கியமானது என அவர் அழுத்தமாக தெரிவித்துள்ளார். நீதித்துறை சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் சட்ட கோட்பாடுகள் பற்றி வாதிடுவதில் பலன் இல்லை என்றும் குடிமக்களின் கடைசி அரணாக விளங்கும் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைந்தால் அதனை மீண்டும் கட்டியெழுப்ப பல ஆண்டுகள் எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த முழுமையான செயல்முறையின் பின்னர் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக அல்லது சீர்குலைந்துள்ளதா என்பது தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு வானூர்திகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிற்கு விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது. இந்த ஆணைக்குழுவில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அவர் முன்னிலையாகப் போவதாக அவருடைய சட்டத்தரணி முதித்த லோக்குமுதலி தெரிவித்தார். நாளை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு நாமல் ராஜபக்சேவிற்கு கடந்த திங்கட்கிழமை முதன்முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அதற்கு பதிலளித்த அவர் செவ்வாய்க்கிழமை ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இருந்தபோதிலும் அடுத்த நாளை தனது சட்டத்தரணி மூலம் கடிதம் ஒன்றை அனுப்பிய அவர் இந்த மாதத்தின் 25ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னர் முன்னிலையாக தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இருந்தபோதிலும் அந்த கோரிக்கையை நிராகரித்த கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வாட்ஸ்அப் செயலி ஊடாக எழுத்து மூலமான அறிவித்தல் அனுப்பி திட்டமிட்ட நாளில் கட்டாய முன்னிலையாக வேண்டும் என அறிவித்துள்ளது. இதனையடுத்து ஆணைக்குழுவின் அறிவிப்புக்கு இணங்கி வெள்ளிக்கிழமை காலை இந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாவதற்கு நாமல் ராஜபக்சே இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவருடைய சட்டத்தரணி மேலும் தெரிவித்துள்ளார். குற்றம் செய்தவர்கள்தான் செய்த தவறுகள் கஞ்சி நடந்து கொள்வார்கள் என்றும் அவர்களே அவர்களுடைய தவறுகளை நன்கு அறிந்திருப்பதால் கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்சி வாழ்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவின் அச்சம் நியாயமானது என்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். நாராயணபேட்டையில் உள்ள அபாயகரமான புராண விகாரையில் நடைபெற்ற வேகி பிரீத் வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார்.
எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன் தாம் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் நாமல் ராஜபக்சேவிற்கு இருக்குமாயின் அதற்கு முன்பாக ஆதரவாளர்களை திரட்டி அவர் கூட்டங்களை நடத்திக் கொள்ளட்டும் என அமைச்சர் விமர்சித்தார். இதேவழி அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கும் தீர்மானத்தின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டால் அதனை சந்திக்க அரசாங்கம் முழுமையாக தயாராக உள்ளது என அமைச்சர் நலிந்த ஜெயதேசன் தெளிவுபடுத்தினார். இந்த சீர்திருத்தங்களுக்கு பொது வாக்கெடுப்பு அவசியமானது என்பதே அரசாங்கத்தின் அவசியமற்றது என்பதே அரசாங்கத்தின் கணிப்பு என்றும் இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தின் உத்தியோகபூர்வ விளக்கம் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் தடுப்பு திருத்தச் சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பித்துள்ளன. இந்த மனுக்கள் ஷிரான் குணரட்ன, மஹிந்த சமயவர்தன் மற்றும் சம்பத் விஜயரன் ஆகிய 3 பேர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜெயல் பீரிஸ் உட்பட தரப்பினரால் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக மொத்தம் 14 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள சில தவறுகள், ஏற்பாடுகள், அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ள மக்களின் அறியாண்மை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் தமது மனுக்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த சட்டமூலத்தின் மூலம் தகவல் அறியும் உரிமையும் பாதிக்கப்படக்கூடும் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன்படி இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமெனில் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டதும் மக்கள் வாக்கெடுப்பின் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தின தகுண அமைப்பு கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று அளித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் மக்கள் நலன்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற போதிலும் அவர்கள் அந்த நிதியை மக்கள் விடுதலை முன்னணியின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்வதன் மூலம் 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த முறைப்பாட்டில் 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் விரிவான விசாரணைகளை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. 5 முக்கிய காரணங்களின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த முறைப்பாட்டின் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கட்சி வங்கிக் கணக்குகளை பரிசீலிக்குமாறும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். ஏழு மணி 42 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: 8:47.
1: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: அனைத்துலக செய்திகள். நேபாள திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1127 அதிகரித்துள்ளது. பேரிடரால் சேதமடைந்த கட்டடங்கள், பாறைகள் மற்றும் மீன் இடிபாடுகள் உட்பட 2.2 மில்லியன் தொன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் அறிவித்தது. காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 583 வெளிநாட்டவர்கள் உட்பட 4,158 அதிகரித்துள்ளது. பேரிடரில் இருந்து ஏறத்தாழ 11,000 பேர் இதுவரை மீட்கப்பட்டதாக நேபாள பிரதமர் பாலேந்திரன் ஷா தெரிவித்தார். 42 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு உதவிகள் இதுவரை கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அண்மைய தாக்குதல்களில் 18 பேர் உயிரிழந்ததாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் போரினால் ஏற்படும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. செவ்வாய்க்கிழமை இரவு ஈரான் முழுவதும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 18 பேர் கொல்லப்பட்டதாகவும் 108 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். ஹோமோஸ் நீரிணைப் பகுதிக்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 67 பேர் காயமடைந்ததாகவும் ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்தது. பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து அந்த பிராந்தியத்துள்ள நாடுகள் மத்தியில் போர் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பித்திருப்பது கவலையை ஏற்படுத்தியது. வியாழன் அதிகாலையில் மேலும் சில ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தாக்குதல்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து அழைக்கப்பட்டதாகவும் குவைத் ராணுவம் தெரிவித்தது. இடைப்பட்ட காலத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படாத போதிலும் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற மோதல்களுக்கு பின்னர் துப்பாக்கிச் சட்டங்கள் பெருமளவில் ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் அங்கு தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. ஈரானுடன் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள அமெரிக்க மோதல்கள் மிக நீண்டகாலம் நீடிக்காதென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். ஹோமோஸ் நீரிணைப் பகுதி தற்போது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் புதன்கிழமை மீண்டும் மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப், ஹோமோஸ் நீரிணை வழியிலான கப்பல் போக்குவரத்தை அமெரிக்கா வெற்றிகரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். தினமும் மில்லியன் கணக்கான பீப்பாய் மசகனி ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுவதாகவும் எப்போதாவது ஈரானுவும் ஆளில்லா விமானங்கள் அமெரிக்க படைகளால் சுட்டு வீழ்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாரசீக வளைகுடாவில் முக்கிய கடல்வழி பாதையாக திகழும் ஹோமோஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா மிக வலுவான கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். பெரும் தடைகள் எதுவுமின்றி எண்ணெய் விநியோகப் பாதை தற்போது சீராக இயங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகின் முக்கியமான எண்ணெய் வர்த்தக படைகளில் ஒன்றாக கருதப்படும் ஹோமோஸ் நீரிணைக்கு ட்ரம்ப் நீரிணையின பெயர் மாற்றம் செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் அவர் பதிவிட்டுள்ளார். ஹோமோஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் இதன் காரணமாக அது முன்னர் இருந்ததை விட மிக சூடாக இருக்கும் என்றும் அவர் கருதினார் கருத்து வெளியிட்டுள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் ஹோமோஸ் நீரிணை முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் அதற்கு புதிய பெயரை சூட்டுவது தொடர்பில் ட்ரம்ப் கருத்து சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் ஹோமோஸ் நீரிணையின் பெயரை அதிகாரப்பூர்வமாக மாற்றுவதற்கான இந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: SFM 102.7 காற்றலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள்.

லேசாக்கக்கூடும், யாருடைய இதயத்தையும் தொடக்கூடும். இன்று நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உண்மையான புன்னகையை கொடுங்கள். அது உங்கள் வாடிக்கையாளராக இருக்கலாம், அல்லது உங்கள் விற்பனையாளராக இருக்கலாம், சக பணியாளராக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம். அது சிறியதுதான், ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரிதாக இருக்கும். புன்னகையின் சக்தியை இன்றைய நாளில் பரப்புங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோனாவின் தற்போது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும், 35 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உணரப்படும், சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 உணரப்படும், ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸ் 25 உணரப்படும், திங்கள் 23 பாகை செல்சியஸ் 26 உணநிலை இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை 22 பாகை செல்சியஸ் 25 உணநிலையும், புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ் 32 உணர்லியாகவும் இருக்கும். இதுதான் தொடரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்க ஜனாதிபதியை குடியரசுக் கட்சியினர் ஆதரித்துள்ளார்கள். கனடாவுடனான வர்த்தக போரில் குடியரசுக் கட்சியினரின் பகிரங்கமான ஆதரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியை சந்தித்த குடியரசுக் கட்சியின் சட்டம் இயற்றுநர்கள் வர்த்தக போரில் ஜனாதிபதியின் உத்திகளை ஆதரித்துள்ளார்கள். பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியமைக்காக கனேடிய பிரதமர் மாகாணி அரசாங்கத்தை அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சுங்கவரிகள் தொடர்பான விவகாரங்களில் அமெரிக்க ஜனாதிபதியின் முக்கிய பொறுப்பாளரான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜமீசன்

0: கிரீனுடனான மூடிய அறைக்குள் நடைபெற்ற சந்திப்பில் குடியரசுக் கட்சியினர் இணைந்திருந்தனர். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட குடியரசுக் கட்சியினர் பொதுவாக ஜனாதிபதியின் வர்த்தக உத்திகளுக்கு ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். கருத்து கணிப்புகள் அமெரிக்காவின் வரிகள் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக கூறி வருகின்ற போதிலும் குடியரசுக் கட்சியின் சட்டமியற்றவர்கள் கனடாவுடனான வர்த்தக போரை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளனர். ஆனாலும் சுங்கவரிகளின் அதிகரிப்பு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தமது மறுதேர்தல் வாய்ப்புகளை பாதிக்கும் என குடியரசுக் கட்சியினர் சிலர் மறைமுகமாக கவலை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெனடிய மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி வீதத்தை மீண்டும் 2.25% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி வீதம் தொடர்பான அறிவித்தலை நேற்று வெளியிட்டது. தொடர்ந்து 7வது தடவையாக வட்டி வீதத்தை மாற்றமின்றி பேணுவதற்கு மத்திய வங்கி தீர்மானித்தது. இதுகுறித்தான அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் அமெரிக்காவின் வர்த்தக பதற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் இந்த முடிவினை முன்பு எதிர்ப்பு கூறியிருந்தார்கள். கெனடிய மத்திய வங்கி கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% நிலையாக வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியான தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் மெத்தன போக்கில் காணப்படுவதாக மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு தனது புதிய அறிக்கையில் தெரிவித்தது. ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சில முக்கிய வழக்குகள் தொடர்பில் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. இருந்தபோதிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர், சித்திரவதைகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான பல முக்கிய வழக்குகள் தொடர்ந்தும் சம்மிதமடைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது. யாழ்ப்பாணம் சுமணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பல மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கோ அல்லது பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கோ அரசாங்கம் இதுவரை உரிய நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை என அந்த அறிக்கை தெரிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு மனித உரிமை போராளிகளுக்கும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களும் பயமுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர். இதேவேளை சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு கூறல் முயற்சிகளுக்கு அரசாங்கம் முறையாக ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்தது. இந்த சூழ்நிலையில் தசாப்த காலமாக நிலவும் தண்ணிகளிலிருந்து விலகும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உண்மையான அர்ப்பணிப்பை விடைபெடுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்திடம் மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதினை வழங்க உடனடியாக செயல்படுமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு அந்த அமைப்பு அழுத்தம் கொடுத்துள்ளது. நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1127 அதிகரித்துள்ளது. பேரிடரால் சேதமடைந்த கட்டிடங்கள், பாறைகள் மற்றும் இனிய இடிபாடுகள் உட்பட 2.2 மில்லியன் டன் குப்பை தங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்தது. காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 583 வெளிநாட்டவர்கள் உட்பட 4158 அதிகரித்துள்ளது. பேரிடரில் இருந்து கிட்டத்தட்ட 11,000 பேர் மீட்கப்பட்டதாக நேபாள பிரதமர் பாலேந்திரன் ஷா தெரிவித்தார். இதேவழி 42 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு உதவிகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அண்மைய தாக்குதல்களில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ள போதிலும் போரினால் ஏற்படும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகள் மீண்டும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு ஈரான் முழுவதிலும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 18 பேர் கொல்லப்பட்டதாகவும் 108 பேர் வரை காயமடைந்ததாகவும் ஈரானின் சுகாதார அமைச்சர் அறிவித்தது. ஹோமோஸ் நீரணி பகுதிக்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் 67 பேர் காயமடைந்ததாகவும் ஈரானின் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்தது. பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மத்தியில் போர் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பித்திருப்பது கவலையினை தோற்றுவித்துள்ளது. இன்று அதிகாலை மேலும் சில ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் குவைத் ராணுவம் தெரிவித்தது. இடைப்பட்ட காலத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படாத போதிலும் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற மோதல்களுக்கு பின் துப்பாக்கிச் சத்தங்கள் பெரும்பாலும் ஓய்ந்திருந்தன. உள்நாட்டில் போருக்கு எதிர்ப்பு நிலவுவதோடு அது எரிபொருள் விலைகளை உயர்த்தியிருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேலும் அதிக ராணுவ பலத்தை பிரயோகிப்பதற்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தல்களில் குடியரசுக் கட்சியினருக்கு ஏற்படக்கூடிய தேர்தல் தோல்விகளை தவிர்க்கும் முகமாக அதற்கு முன்பாக போர் தீவிரமடைவதை தடுக்க டிரம்பின் முக்கிய உதவியாளர்கள் முயற்சித்து வருகின்றனர். அதேவேளை நவம்பர் 3 தேதி நடைபெறும் தேர்தலுக்கு பின்னர் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து வெளிமாளிகை அதிகாரிகள் பரிசீலிப்பார்கள் என்றும் இது குறித்து 4 பேர் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். ஈரானை பொறுத்தவரை கடுமையான ராணுவம் மற்றும் பொருளாதார இழப்புகளை சந்தித்த போதிலும் அது தனது இறுக்கமான நிலைப்பாட்டை தொடர்ந்து பேணி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 13 நிமிடம்.

0: 8:18. பாட்டுக்கொரு பண்பலை உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario license builder with Tarion warranty. Lakme Home Singh. 416-788-2426.
2: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9445-0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9445-0. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
5: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
0: எட்டு மணி 21 நிமிடம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உலகம் சுருங்கி உள்ளங்கைக்குள் வந்திருக்கிறது. இதற்கு காரணம் அல்லது இதனை சாத்தியமாக்கியது இணையதளங்கள். இப்போது உலகில் வாழக்கூடிய மனிதர்களை மிக நெருக்கமாக இந்த இணையதளங்களும் அதன் மூலமாக வலுப்பெற்று வரும் சமூக வலைத்தளங்களும் இணைத்து வைத்திருக்கிறது. ஒருபுறம் இதன் மூலமாக பல்வேறு அனுகூலங்கள் நன்மைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதன் பாதிப்பு குறித்து தொடர்ந்தும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது, பேசப்பட வேண்டியும் இருக்கிறது. உலகத்தில் 21 நாடுகளில் இணையங்களை பயன்படுத்தும் சுமார் 2 கோடி சிறுவர்கள் ஒரே வருடத்தில் இணைய வழி மூலம் நடைபெறும் பாலியல் சுரண்டல் அல்லது தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்படுவதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை வெளியிட்டிருப்பது சாதாரண அமைப்பல்ல, உலகளாவிய ரீதியில் சிறுவர் நலன் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யூனிசெஃப், ஐக்கிய நாடுகள் சிறுவர் நம்பிக்கை நிதியம். 12 முதல் 17 வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் 1/5 அதிகமானவர்கள் இத்தகைய பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பதாக அந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது. 1.5 கோடி சிறுவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக பாலியல் ரீதியிலான அல்லது தவறான உள்ளடக்கங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். 90 லட்சம் சிறுவர்கள் தவறான உரையாடல்கள் அல்லது படங்களை பகிருமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 40 லட்சத்திற்கும் அதிகமான சிறுவர்களிடம் தனிப்பட்ட அல்லது தவறான நிழற்படங்கள் அவர்களின் அனுமதியின்றி பகிரப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. பதிவாகி இருக்கிற இந்த சம்பவங்களில் 60% சமூக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலம் இடம்பெற்றிருப்பதாக இந்த யூனிசெஃப் தெரிவித்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறுவர்களை போன்ற தோற்றத்தில் உருவாக்கப்படுகின்ற தவறான படங்கள், காணொளிகளால் 11 லட்சம் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக யூனிசெஃபின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இத்தகைய சம்பவங்களுக்கு உள்ளாகக்கூடிய சிறுவர்களுக்கு உயிர் மாய்ப்பு, சுயசைடு அல்லது சுய காயப்படுத்தல், செல்ஃப் ஹர்ட்டிங் எண்ணங்கள் தோன்றுகின்ற வாய்ப்பு 4 மடங்கு அதிகரித்திருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவித்திருக்கின்றன. இதேவேளை சிறுவர்களுடைய இணைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படக்கூடிய தவறான உள்ளடக்கங்கள் உள்ளிட்ட புதிய வகையான இணையவழி துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கு ஏற்ற சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்றும் யூனிசெஃப் வலியுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக அரசுகள் சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன. அந்த சட்ட நடவடிக்கைகளின் காரணமாக அவை சில வேளைகளில் இழப்பீடுகளை வழங்கக்கூடிய நிலை கூட ஏற்பட்டிருந்தாலும் அந்த இழப்பீடுகளை வழங்கிவிட்டு அவை கடந்து சென்று விடுகின்றன. ஆனால் இதன் நீண்டகால தாக்கம் குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும். சமூக ஊடகங்கள் மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு கருவி, ஆனால் அது இப்போது எங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. எங்களின் வினைத்திறன் மிக்க செயல்பாடுகளுக்கு பாதிப்பாக அமைகிறது. ஏனென்றால் 1க்கும் மேற்பட்ட சமூக வலைத்தளங்களை நாங்கள் தொடர்ந்தும் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம். இவை தாண்டியும் வேறு பலவற்றையும் இப்போது சிறுவர்கள் நுகர்கின்ற நிலை காணப்படுகிறது. ஆக இந்த சமூக வலைத்தளங்களில் செல்லுகின்ற போது அவர்களுடைய அந்த அல்கோரிதம் அல்லது அவர்களுடைய மெக்கானிசம் ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்துகிறது. இப்படி போதைக்கும் புகைத்தலுக்கும் மனிதர்கள் அடிமையாகிறார்களோ அது போல இந்த போதை வந்து சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால் அவர்கள் அதற்குள் அடிமையாகி விடுகிறார்கள். அதில் வரக்கூடிய ரீல்ஸாக இருக்கலாம், அதில் அவர்கள் போடுகின்ற பகிர்கின்ற விடயங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அல்லது அதற்கான கமெண்ட்ஸ், அதற்கான லைக்ஸ், ஷேர்ஸ், இவற்றை பார்ப்பதற்காகவே அடிக்கடி அவர்கள் அங்கு செல்கிறார்கள். அங்கு செல்லுகின்ற பொருள் அவர்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வகையிலான பிரதிபலிப்புகளை காட்டக்கூடிய விடயங்களை அந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் எதில் ஆர்வமாக இருக்கிறீர்களோ, எதை அதிகம் தேடுகிறீர்களோ அல்லது எதில் அதிக நேரம் செலவு அது சார்ந்த விடயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், பேக் டு பேக்காக வந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த ஸ்க்ரோலிங் என்பது ஒரு அடிக்ஷன் ஆகி போய்விடுகிறது. தொடர்ந்து அது டிக்டாக் ஆக இருந்தாலும் என்ன, இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் ஆக இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முற்படுகிறோம். அல்லது அதில் இன்னும் கூடுதலாக செல்கின்றவர்கள் அதில் தொடர்ந்து பதிவேற்றுவதற்கு முயல்கிறார்கள். இன்றைய குழந்தைகளின் வாழ்க்கையில் இந்த இணையத்தையும் சமூக வலைத்தளங்களையும் பிரித்துவிட முடியாது. அவர்களுடைய கல்வி செயல்பாடுகளுக்கு இது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அவர்களுடைய ஃபோக்கஸ் கல்வியில் இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்துகிறது. யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஆன்லைன் கேமிங், இப்படியாக அவர்களுடைய உலகம் இந்த சமூக வலைத்தளங்களுக்குள் கட்டமைக்கப்படுவதால் அவர்கள் வெளியில் வருவதில்லை, பெற்றோரோடோ அல்லது இனிய சகோதரர்களோடோ உரையாடுவதில்லை. தங்களை அறைகளுக்குள் முடக்கிக் கொண்டு இந்த சமூக வலைத்தளங்களுக்குள் அவர்கள் முடங்கி போய்விடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய உடல் உள ஆரோக்கியம் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது என்று தொடர்ந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற கேள்வி ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். கனேடிய புள்ளி விவரங்கள் கவலைக்குரிய தகவல்களை சொல்லியிருக்கின்றன. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வெளியிட்டுள்ள தகவலின்படி கனடாவில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 42% மிகப்பெரிய எண்ணிக்கை வாரத்திற்கு 20 மணி நேரம் அல்லது அதற்கு அதிகமாக இணையத்தில் செலவிடுகிறார்கள். இணையம் என்பது அவர்களுடைய கைகளில் எப்போதாவது சென்று வருகின்ற ஒன்றல்ல, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு வாரத்தில் 40 மணி நேரம் உழைப்பை தரக்கூடியவர்கள் மனிதர்கள் 40 மணி நேரம் தான் எங்களுடைய பணிக்காலமாக இருக்கிறது. அதில் அரைவாசி நேரத்தை நாங்கள், அதாவது 15 வயதிலிருந்து 20 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 42% 20 மணி நேரத்திற்கும் அதிகமாக இந்த இணையத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் பயன்படுத்துகிறார்கள். இணையம் என்பது இப்போது குழந்தைகள் எப்போதாவது சென்று வரும் ஒரு இடமாக இல்லாமல் எப்போதும் சென்று விடுகின்ற ஒரு இடமாக மாறியிருக்கிறது. இப்படி அவர்கள் இருக்கின்ற போது அதன் மூலம் பெறக்கூடிய சைபர் புல்லிங், இணைய வழி துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்கிறது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நாங்கள் ஆரம்பத்தில் யூனிசெஃப் பற்றி குறிப்பிட்ட போது, இப்போது கனடாவிற்கு நேரடியாக நாங்கள் வந்தால், பப்ளிக் சேஃப்டி கனடா 2024 ஒரு ஆய்வை செய்திருக்கிறது. இப்போது அது இன்னும் மாற்றமடைந்திருக்கும். அந்த ஆய்வில் இணையத்தில் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை 29% மட்டும்தான் உணர்கிறார்கள். மீனியவர்கள் எல்லோருக்கும் இணையம் பாதுகாப்பில்லை என்கின்ற ஒரு விஷயம் தெரிகிறது. தமது பிள்ளைகள் இணையத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று நம்புகின்ற பெற்றோரின் எண்ணிக்கை 14%. அப்ப பெற்றோர்ல 86% பெற்றோர் தங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பற்ற ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். நாங்கள் பாதுகாப்பற்ற இடம் என்பது வெறுமனே ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற யுத்தச் சூழலில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். இயற்கை அனர்த்தம், இயற்கை பேரழிவு ஏற்படுகின்ற போது பாதுகாப்பற்றதாக இருக்கும். அல்லது கடுமையான வாகன நெரிசல் நிறைந்த தெருக்களில் நடப்பது, அதில் பயணம் செய்வது பாதுகாப்பற்றதாக இருக்கலாம். ஆனால் இப்போது இவை எல்லாவற்றையும் தாண்டி வீட்டுக்குள், ஒரு அறைக்குள் நாங்கள் பாதுகாப்பற்ற குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. சைபர் புல்லிங் எனப்படும் இந்த இணையவழி துன்புறுத்தல்கள் தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. 2022 11% இருந்தது. 2024 15% அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது பதிவு செய்யப்பட்ட இந்த சைபர் புல்லிங் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில். ஆனால் உண்மையில் சைபர் புல்லிங் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலானவை பதிவு செய்யப்படுவதில்லை அல்லது சட்ட நடவடிக்கைகளுக்காக கொண்டு செல்லப்படுவதில்லை. தங்களுக்குள்ளே அது முடக்கப்பட்டு விடுகிறது. மீடியா ஸ்மார்ட்ஸ் என்ற ஒரு நிறுவனம் நடத்திய கெனடி ஆய்வொன்றில் 9 முதல் 17 வயதுடையவர்களில் 32% இணையத்தில் மோசமான அல்லது கொடுமையான நடத்தைகளை அனுபவித்ததாகவும், 49% அதிகமானவர்கள் அத்தகைய நடத்தைகளை பார்த்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. இது எல்லாமே கருத்து கணிப்புகளின் மூலமாக கிடைத்தது. ஆனால் உண்மையில் இதில் கலந்து கொள்ளாதவர்கள், தங்களுக்கு நடந்த துன்பங்களை வெளியில் வெளிக்காட்டாதவர்கள், வெளிக்காட்ட முடியாமல் இருக்கின்றவர்கள், சில வழிகளில் குடும்பத்திற்கு சொல்லியும் குடும்பம் அடுத்த நிலைக்கு அதை எடுத்துச் செல்லாதவர்கள், இப்படி பலர் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு இந்த சைபர் புல்லிங் மட்டும் பிரச்சனை என்பது அல்ல. அவர்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுகிறது. அவர்களுடைய பிரைவசி பாதிக்கப்படுகிறது. போலியான கணக்குகள் உருவாக்கப்படுகிறது. தெரியாத நபர்கள் குழந்தைகளோடு தொடர்பு கொள்வது, செக்ஷுவல் க்ரூமிங், செக்ஸ்ட்ரோஷன், இன்அப்ரோப்ரியேட் வீடியோஸ், ஸ்கேம்ஸ், ஆன்லைன் கேமிங் என்று பல்வேறு விதமான நெருக்கடிகள் அல்லது பல்வேறு விதமான சவால்களுக்கு இந்த குழந்தைகளின் உலகம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆபத்துகளின் பட்டியல் மிக நீளமானது. ஆனால் இதை எப்படி பெற்றோர் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப் போகிறார்கள் அல்லது இது தொடர்பில் எப்படி அறிவூட்டப் போகிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடாவின் தகவலின் அடிப்படையில் இளைஞர்களில் 74% வெறுப்பு, ஹேட் அல்லது வன்முறை, வயலன்ஸை தூண்டக்கூடிய ஆன்லைன் கண்டென்ட்டை பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு வகையிலே அவர்களுக்குள் மன அழுத்தத்தை அல்லது மன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் வெறுப்பு நோக்கி தூண்டப்படுகிறார்கள் அல்லது வன்முறை நோக்கி கவரப்படுகிறார்கள். 34% ஒருவருடைய அனுமதியின்றி பகிரப்பட்டிருக்கக்கூடிய இன்டிமேட் இமேஜஸ் அல்லது வீடியோஸை இணையத்தில் பார்த்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் பகிரப்படக்கூடிய நெருக்கமான புகைப்படங்கள் அல்லது அவர்களுடைய அந்தரங்கமான புகைப்படங்கள், காணொளிகளை பார்த்திருக்கிறார்கள். அப்போ இந்த அந்தரங்கமான புகைப்படங்களும் காணொளிகளும் இணையத்தில் மலிவாக கிடைக்கிறது. அது குழந்தைகளுக்கும் சென்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. உண்மையில் இப்படியான புகைப்படங்கள் பகிரப்படுவதே ஆபத்தானது. அது குழந்தைகளை நோக்கி நகர்வது இன்னும் ஆபத்தானது. அது குழந்தைகளை வேறு விதமான முடிவுகளை எடுக்க தூண்டும், அல்லது அவர்களும் அதுபோன்று முயற்சிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்படியான பல விஷயம் இருக்கிறது. இப்போது AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பின்னர் அது உருவாக்குகின்ற டீப் ஃபேக் இமேஜஸ், ஒருவரை போலவே இருக்கின்ற பெரியளவில் வித்தியாசம் காண முடியாத போலி உருவங்கள், அதன் மூலமான அச்சுறுத்தல்களும் அதிகரித்திருக்கிறது. ஒருவரை இணையத்தில் தொடர்கின்றவர் அல்லது இணையத்தில் ஒரு உரையாடலை மேற்கொண்டிருக்கின்றவர் இப்படி டீப் ஃபேக் இமேஜஸை உருவாக்கி மற்றவரை அச்சுறுத்துகின்ற செயல்பாடுகளும் கூட நடைபெறுகிறது. இப்படியான புகைப்படம் இருக்கிறது, இதை நான் உண்மையில் அனுப்பிவிடுவேன், இதற்காக நீ இதை செய் என்று சொல்லி அச்சுறுத்துகின்ற வகையிலே செயல்பாடுகள் இருக்கிறது. அல்லது உன்னுடைய கணினி திரையின் ஊடாக உன்னை நான் அவதானித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அச்சுறுத்தக்கூடிய வகையிலே இந்த இணையத்தின் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதம் அதிகரித்திருக்கிறது. கெனடியன் சென்டர் ஃபார் சைல்ட் ப்ரொடெக்ஷன் என்ற அமைப்பு வழங்கியிருக்கிற தகவல்களில் குழந்தைகள் தொடர்பான அனுமதியின்றி அவர்களுடைய அந்தரங்க புகைப்படங்கள் பகிரப்பட்டதாக 436 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. அது 2025 இன்னும் அதிகரித்திருக்கிறது. இதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான சம்பவங்கள் 7-19 அதிகரித்திருக்கு. இதெல்லாம் முறைப்பாடு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட நிலை. ஆனால் இதை தாண்டி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மிக எண்ணிக்கையானவை தங்களுக்குள் முடக்கப்பட்டு விடுகின்றன, அல்லது அது சென்றடையக்கூடிய இடங்கள் மறுதளிக்கப்பட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய முறைப்பாடுகள் செய்யப்படாமல் இருந்து விடுகிறது. இப்போது பெற்றோர் என்ன செய்யலாம் என்ற கேள்வி வருகிற போது குழந்தைகளிடமிருந்து அவர்களுடைய கைபேசிகளையோ அல்லது அவர்களுடைய செல்பேசிகளையோ அவர்களுடைய மடிக்கணினிகளை கணினிகளை பறித்து விடுவதால் அல்லது வீட்டில் இணையதளத்தை முடக்கி விடுவதால் எதுவும் மாற்றமடைந்து விடாது. பெற்றோர்கள் குழந்தைகளுடைய எண்ணிம வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். அதுதான் இங்கு இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சைல்டு டிஜிட்டல் லைஃபின் ஒரு பாட்டாக பெற்றோர் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எதை பார்க்கிறார்கள், எதை நுகர்கிறார்கள், எதில் கவரப்படுகிறார்கள், அதை அறிந்து கொள்வதற்கு குழந்தைகளோடு அவர்கள் சரியான உரையாடலை வைத்துக் கொண்டு அவர்களுடைய அந்த டிஜிட்டல் உலகத்தை இவர்களும் பகிர்ந்து கொள்ள முற்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். குழந்தைகளுக்கு என்னென்ன ஆப்ஸ் பாவிக்கிறார்கள், அதில் என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இருக்கிறது, எவ்வளவு நேரம் பாவிக்கிறார்கள், அதில் எதை பார்க்கிறார்கள், இவற்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். டிக்டாக் ஆக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஆக இருக்கலாம், ஸ்னாப்சாட் ஆக இருக்கலாம், டிஸ்கோட் ஆக இருக்கலாம், அல்லது வேறு இணைய விளையாட்டுகளாக இருக்கலாம். அதிக நேரம் இதில் செலவிடுகிறார்கள், அதில் யாரோடு பேசுகிறார்கள், அந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது, அதில் பிரைவசி செட்டிங்கை செய்யலாமா, குழந்தைகளோடு சேர்ந்து இவற்றை செய்ய வேண்டும். குழந்தைகளோடு சேர்ந்து அவர்கள் ஸ்னாப்சாட் பார்க்கின்ற போது நீங்களும் அவர்களோடு இருந்து அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்பதை அவதானிக்கலாம். அதில் ஏதாவது இன்அப்ரோப்ரியேட் ஆக இருந்தால் அதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கலாம், அல்லது அப்படியானது வராமல் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். டிக்டாக் எடுத்துக்கொண்டால் ஏராளமான குப்பைகள் கொட்டப்படும் இடமாக டிக்டாக் இருக்கிறது. அது குழந்தைகளின் மனதிலும் குப்பைகளை விதைத்து விடும். ஆகவே அந்த டிக்டாக்கை பயன்படுத்துகின்ற போது அவர்களுக்கு தேவையானதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அவர்கள் அறிய வேண்டிய விடயங்கள் அல்லாதது அதில் வராமல் தடுப்பதற்கு என்ன பொறிமுறையை வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றியெல்லாம் பேசுவது மிக முக்கியம். இந்த மீடியா ஸ்மார்ட் ஆய்வின்படி இளைஞர்களில் 82% தனிப்பட்ட தகவல்களை இணையத்தில் பகிர்வதில்லை என்று கூறினாலும் அரைவாசிக்கும் அதிகமானவர்கள் பிரைவசி செட்டிங்ஸ் பயன்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 25% இந்த பிரைவசி செட்டிங்ஸ் ஆஃப் ஆப்ஸ், ஒவ்வொரு ஆப்பிலையும் இருக்கக்கூடிய தனித்தகவல்களை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. ஆகவே இது பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். எப்படியாக ஒவ்வொரு விடயங்களிலும் இருக்கக்கூடிய பிரைவசி செட்டிங்ஸ், அது எங்களுடைய மின்னஞ்சலாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அவற்றில் இருக்கக்கூடிய பிரைவசி, எங்களுடைய செல்பேசியில் எங்களுடைய பிரைவசி வந்து எவ்வளவு தூரம் மீறப்படுகிறது. நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அந்த செல்பேசியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செயலி அதை கேட்டு அது சார்ந்த ஒரு விளம்பரத்தை எங்களுக்கு நாங்கள் செல்லக்கூடிய அடுத்த சமூக வலைத்தளத்திற்கு போகின்ற போது எங்களுக்கு காட்டுவதை பலரும் அவதானித்திருக்கலாம். ஆகவே இந்த பிரைவசி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படியான சில அடிப்படை விதிகளை நாங்கள் வீட்டில் இருந்து உருவாக்க வேண்டும். எங்களுடைய முழுப்பெயர், முகவரி, பாடசாலையின் பெயர் மற்றும் செல்பேசிகள், அதன் கடவுச்சீட்டுகள், இவற்றையெல்லாம் யாரிடமும் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். தெரியாதவர்கள், முகம் அறியாதவர்கள் அவர்களிடமிருந்து வரக்கூடிய ரிக்வெஸ்ட், ஃபாலோ அக்செப்ட், இவற்றையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விஷயம். அதை வந்து தனிப்பட்ட அந்தரங்கமான புகைப்படங்கள் அல்லது தனிப்பட்ட காணொளிகளை யாரிடமும் பகிரக்கூடாது. யாராவது அச்சுறுத்தினால் அல்லது இப்படியாக செய்துவிடுவேன் என்று சொன்னால் உடனடியாக அதை பெற்றோரிடம் வந்து செல்லக்கூடியதான ஸ்பேஸ் வீடுகளில் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது, உங்கள் பிள்ளை உங்களிடம் வந்து ஒரு ஆன்லைன் தொடர்பான பிரச்சனையை அல்லது அதில் இருக்கக்கூடிய துன்புறுத்தலை சொன்னால் உடனடியாக அவர்கள் மீது எரிந்து விழுந்து அல்லது அவர்களுக்கு இதை நிறுத்தி அவர்களை தண்டிக்கின்ற வகையில் அல்லது அவர்களை குற்றவாளியாக்குகின்ற அவர்களை கில்ட் ஃபீல் பண்ண வைக்காமல் இருந்து ஆற அமர கேட்டு அது என்ன மாதிரியான பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பக்கத்தில் இருந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக பெற்றோர் மாற வேண்டும். ஆகவே நீங்கள் உடனடியாக ஒரு பிள்ளை வந்து தனக்கு ஆன்லைனில் ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அல்லது ஒரு சைபர் புல்லிங் நடக்குது அல்லது அதில் ஒரு த்ரெட் வருதுண்டா, உடனடியாகவே நீங்கள் அந்த பிள்ளையை பிளேம் பண்ண, இதுக்காண்டித்தான் சொன்னான் ஃபோனை பாவிக்காத, இதுக்காண்டித்தான் சொன்னான் சோஷியல் மீடியாவுக்கு போகாத, ஆன்லைனில் கேம் விளையாடாது என்று சொல்லி அந்த குழந்தையை பிளேம் பண்ணி அவர்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பதை விட அந்த குழந்தையோடு இருந்து அப்படியா எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், பார்ப்போம் என்ன நடக்குது, யாரிடம் அட்வைஸ் கேட்கலாமா அல்லது இதில் நாங்களாக ஏதாவது செய்யக்கூடிய வழி இருக்கிறதா, இதிலிருந்து வெளியில் வரலாமா அப்படி என்று சொல்லி அந்த குழந்தையின் பாதுகாவலராக பெற்றோர் நீங்கள் என்பதை வெளிப்படுத்தி அந்த குழந்தையின் சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் இருந்தால் அந்த குழந்தை என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தை தவறான பாதையில் தவறான முடிவில் எடுக்காத நிலையொன்று உருவாகும். ஆகவே இனியம் என்கின்ற இந்த மிகப்பெரிய டிஜிட்டல் உலகத்தில் எவ்வாறு பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. இன்டர்நெட்டை பார்த்து பயந்து ஓடுவது அல்லது சமூக வலைத்தளங்களை முடக்கி விடுவது குழந்தைகளுக்கு அவற்றிற்கான பயன்பாட்டை மறுப்பது தீர்வாக அமைந்துவிடாது. சரியான முறையில் கையாள்வது தான் மிக முக்கியம். அதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள விரும்பினோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 கேட்டாலே எட்டு மணி 44 நிமிடம்.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:48 இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் பல்வேறுபட்ட காப்புறுதிகள், பல்வேறு தேவையுடையவர்களுக்கான காப்புறுதிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். குழந்தைகளுக்கான காப்புறுதி குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய, இள வயதில் இருக்கக்கூடிய டீன்ஸுக்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கான விசேட ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அதை பற்றி கூற முடியுமா?
2: டீனேஜ் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து இன்றியமையாத ஒரு தேவையாக, காலத்தின் கட்டாயத்தின் ஒரு தேவையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் இன்று இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள், மிகவும் குறிப்பாக வயது 11-12 தொடக்கம் 20 வரை உள்ள பிள்ளைகள் வந்து ஹைஸ்கூல் அப்படியான இடங்களில் வந்து பல, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, அவர்கள் வந்து சில தீய பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுத்தப்படுகின்றார்கள். மிகவும் பிரதானமாக வேப்பிங், ட்ரக்ஸ் அந்த மாதிரி. அப்போ அப்படியான இருக்கக்கூடிய பிள்ளைகளின் இன்சூரபிலிட்டி வந்து இப்படியான பழக்கங்களினால் இல்லாமல் போகின்றது. அது வந்து லாங் டேர்மாக அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு உருவாக ஒரு விடயமாக அமைகின்றது. அதனால் பெற்றோர்களியாக நாங்கள் இன்சூர் தியா இன்சூரபிலிட்டி, அவர்களுடைய இன்சூரபிலிட்டியை இன்சூர் பண்ணுவதற்காக ஆவது ஒரு அவர்களுக்கு காப்புறுதி, அதாவது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜாக இருக்கட்டும், அப்படியான காப்புறுதியை செய்வது வந்து காலத்தின் கட்டாயமாகவே அது நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது வந்து பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸா என்று ஒரு சென்டிமெண்டல் குவஸ்டனை விட்டு அவர்களுடைய லாங் டேர்ம் பிளானை மனதில் கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக இந்த காப்புறுதி வந்து மிகவும் மிகவும் ஒரு இன்றியமையதாக அமைகின்றது. ஸோ கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 500,000 கவரேஜை வந்து ஒரு 13 வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு வாங்குவதற்கு வரும் $20 கொஸ்ட் பண்ணுகின்றது. அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு $29 ஆக இருக்கின்றது. ஸோ அதாவது வந்து வெறும் $20 a month உடன் 500,000, அதை 1,000,000 ஆக வாங்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு $35 a month மட்டும், இல்லாட்டி ஆணாக இருக்கும் பொழுது $50 a month அமைகின்றது. ஒரு 1,000,000 கவரேஜை $35 a month வாங்குவது இன்றியமையதாக அமைகின்றது. கிரிட்டிக்கல் இல்னஸ் என்று வரும் பொழுது வெறும் $24 a month உடன் 100,000 பெறுமதியான கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக் என்று சொல்லி 26 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் பெனிஃபிட்ஸை வாங்க முடியும். இது தவிர அவர்களுக்கான ஒரு கேஷ்பேக் ஆன பாலிசி கூட வாங்க முடியும். அவர்கள் ஒரு 40 வயது வரும் பொழுது அவர்களுக்கு மேற்படிப்புக்காக, இல்லாட்டி அவர்களுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போடுவதற்கு கேஷ்பேக் பெறக்கூடிய கேஷ்பேக் பாலிசிஸ் கூட இருக்கின்றது. எனவே ஒரு இளம் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாகவே இது பார்க்கப்படுகின்றது.
0: உங்களுடைய வீட்டிலும் 13 வயதில் குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய காப்புறுதியை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 416-528-1407 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். பிஸ்டோ கேட்டீர்கள். ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இது குட் மார்னிங் கனடா, நேரம் 8:55.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: ஸ்கேபுரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதையே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
1: திசையெங்கும் கேட்கும் இசை.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமுதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். ஒரு பெரிய ஸ்டோம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கின்ற பாதிப்புகளுக்கு பிறகு இப்போது இன்றைய காலை வேளை சூரிய வெளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றது. இருந்தாலும் ஈரலிப்பான நிலைமைகள் வழியிலே இருக்கின்றன. வெளிச்சத்தை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி, உற்சாகமான ஒரு பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். ஒரு 2-3 நாட்கள் தொடர்ச்சியாகவே மழை, மேகம் சூழ்ந்து ஈரலிப்பு, அதிக வெப்பம் என்று சொல்லி சற்று வித்தியாசமான ஒரு நிலைமையை சமாளித்து இப்போது நாங்கள் வெளிச்சத்துடன் கூடிய அழகான புதிய நாளை வரவேற்றிருக்கின்றோம். காலை 9:02 ஈஸ்ட் எஃப்எம்மில் தொடர்ந்து 12 வரைக்கும் இன்றைய காலை பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் செப்டம்பர் மாதத்தின் 3 தேதி வியாழக்கிழமை இன்றைய தினம் செப்டம்பர் 3 தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். ஸ்கூல் தொடங்குவதற்கு முன்பு இன்னும் நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களை தான் கைகளில் வைத்திருக்கின்றோம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களது குழந்தைகளோடு, குடும்பத்தோடு கொண்டாடி மகிழக்கூடிய கோடை காலத்தினும் ஒரு அழகான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து மேட்டமன்றம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

நேற்று இன்று நாளின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கும் நேரம் காலை 9:07. இந்த இனிய காலை பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை முக்கியமானது. மிக குறைந்த தேவைகளுடன் வாழ பழகுபவர்கள் எங்கு வேண்டுமானாலும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ முடியும். அந்த மனிதனை கட்டுப்படுத்த எந்த சங்கிலியாலும் முடியாது என்பதை சொல்கின்றார்கள். தேவைகளை குறைப்பவர்கள்தான் உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்பதை இந்த சிந்தனை சொல்லுகின்றது. தேவைகள் தான் கட்டுக்கடங்காமல் பெருகிக் கொண்டே போகும். ஒரு தேவையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது அடுத்த தேவை எங்களது மனதை நிறைத்திருக்கும். அதற்காக நாங்கள் ஓடுவோம். எனவே பெருகிக் கொண்டே இருக்கின்ற அந்த தேவைகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கு தெரிகின்றதோ அவர்கள்தான் மிகச்சிறந்த செல்வந்தர்களாக வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று எங்களிடம் இல்லையே என்பது தொடர்பான ஒரு இயக்கத்துடன் ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்முடன் தான் நாங்கள் இருக்க முடியுமே தவிர ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்றோம் என்பது தொடர்பான ஒரு உணர்வு எங்களுக்கு கண்டிப்பாக வரப்போவதில்லை. நாங்கள் தேவைகளை அடுக்கிக் கொண்டு போவோமாக இருந்தால் ஆசைகளையும் கூட நாங்கள் பெருக்கிக் கொண்டு போவோமாக இருந்தால் எனவே ஆசைகள் பேராசைகளாக மாறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு எல்லாவற்றுக்குமான ஒரு எல்லை என்பதை நாங்கள் சரியாக நிர்ணயித்துக் கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது. அதன் மூலமாகத்தான் நாங்கள் இருப்பவற்றை முழுமையாக மனநிறைவோடு அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் கூட எங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தான் இந்த சிந்தனையின் மூலமாக நிறைவே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தேவைகளை யாருக்கு குறைக்க தருகின்றதோ அவர்கள்தான் உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். அதிக பணம் நிறைய செல்வமெல்லாம் இருந்தாலும் கூட அவர்களிடம் ஒரு மனநிறைவு இல்லை என்று சொன்னால் இருப்பதை வைத்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு திருப்தியான மனநிலை இல்லை என்று சொன்னால் என்ன இருந்தும் பயனில்லாமல் தான் போகின்றது. எனவே தேவைகளை

குறைத்து மனநிறைவை பெருக்குகின்ற போது நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பெரிய செல்வந்தர்களாக வாழ முடியும் என்பதைத்தான் இந்த சிந்தனையை சொல்லுகின்றது. குறைந்த தேவைகளுடன் வாழ பழகுபவர்கள் எங்கு வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலை இருந்தாலும் கூட அங்கும் கூட மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது தொடர்பாகத்தான் இந்த சிந்தனையை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே தேவைகளை குறைத்து மனநிறைவோடு வாழுதலுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்பதை இந்த சிந்தனையின் மூலமாகவும் சொல்லிக்கொள்ளலாம். 9:09 சூரிய வெளிச்சத்தை பார்க்கின்ற போதே ஒரு பெரிய சந்தோஷம். 2-3 நாட்கள் கடும் மழை, கடும் புயல் என்று சொல்லி பல்வேறுபட்ட காலநிலை தரக்கூடிய தாக்கங்களை சந்தித்து அதிலிருந்து இப்போதுதான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மீள தொடங்கி இருக்கின்றோம் என்பதை தான் சொல்லலாம். நேற்றைய பாதிப்புகள் இன்னும் பல இடங்களில் அதன் தாக்கத்தை தொடர்ந்து உணர வைக்கின்றன. இருந்தாலும் இன்று வெளிச்சமான ஒரு ஆரம்பம் மிக மகிழ்ச்சியாகவும் கூட இருக்கின்றது. கோடை காலத்தின் ஒரு அழகான ஒரு நாளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். 20 இப்போதைய வெப்பநிலை 22°C உணர்லியாகவும் கூட காலை பொழுதில் இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு வந்து வெளிச்சம்தான் அதிகம் இருக்கும். முகில் இருந்தாலும் பிரதானமாக வெயில் நிறைந்த பகல் பொழுதைத்தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கப் போகின்றோம். இன்றைக்கு 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 33°C உணரப்போகின்றோம். இரவில் 17-17°C உணரப்படும். 7:50 என்று சூரியன் மறைந்து விடுவார். அது வரைக்குமே நிறைந்த வெளிச்சத்தை இன்று நாங்கள் காணக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. எனவே அழகான ஒரு வியாழக்கிழமையை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் என்பதைத்தான் சந்தோஷமாகவே சொல்ல முடிகின்றது இந்த காலை பொழுதில். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலையாகவும் 29 உணர்நிலையாகவும் இருக்கும். வீக்கெண்ட் வந்து செப்டம்பரின் ஆரம்ப வார இறுதி, அதனோடு சேர்த்து லாங் வீக்கெண்டாகவும் கூட வரப்போகின்றது. ஸ்கூல் தொடங்குவதற்கு முதல் வரக்கூடிய ஒரு லாங் வீக்கெண்ட். எனவே முக்கியமான ஒரு காலப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். சனிக்கிழமை பார்த்தால் பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலை, 26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி தான் சனியாகத்தான் இருக்கும். பகல் பொழுது முழுவதுமே 21 வெப்பநிலையாகவும் 23 உணர்நிலையாகவும் இருக்கும். எனவே சற்று குறைந்த வெப்பநிலை உணர்நிலை ஆனாலும் கூட ஒரு நல்ல வெப்பநிலை உணர்நிலை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமை தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்பார்க்கலாம். திங்கக்கிழமையை பொறுத்தளவில் 23-26 உணரப்படும். பிரதானமாக அன்றைக்கும் வெயில் தான் நிறைந்திருக்கும் என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இப்போது பகிரப்படுகின்றது. ஸ்கூல் தொடங்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று சொல்லி பார்த்தால் அதுவும் பிரதானமாக வெயில் தான். 22 வெப்பநிலை, 25 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. செப்டம்பர் மாதத்தை ஆரம்பித்து பயணிக்கின்றோம். ஆனால் அதிக அளவில் வெப்பநிலை வீழ்ச்சி இல்லாமல் தான் இந்த கோடை காலத்தை நிறைவு செய்கின்ற வாரங்கள் அமையப் போகின்றது. எனவே நல்ல வெப்பநிலை சூரிய வெளிச்சத்துடன் கூடிய நாட்களாக அடுத்த வாரத்தின் நாட்களையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 9:12 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899. Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana. Ahmed Tamzin 437-860-7002.
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்ப்ரோவில். சாமியன் சன்ஸ் 416-298-1598.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

பழைய அன்பே ஆறு இதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:24 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுது ஸ்டோமுக்கு பின்னரான இந்த நிலைமைகள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியிடப்படுகின்றது. போக்குவரத்துகளில் தாமதங்கள் இருக்கின்றன, வீதி மூடல்கள் இருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் அட் நீல்சன் 3 ரைட் லைன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக இப்போது அறிவிக்கப்படுகின்றது என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸில் நீல்சன் ரோட் பகுதியில் தான் 3 ரைட் லைன்ஸ் தடைப்படுகின்றது என்பதை இந்த பொழுதில் தெரிவிக்கின்றார்கள். அது வந்து தாமதங்களை மார்னிங் சைட் அவென்யூ பகுதியிலிருந்தே உருவாக்கியிருக்கின்றது. இந்த விபத்து இப்போது 3 வீதி தடங்கள் மூடப்படுவதற்கு காரணமாக அமைந்ததன் விளைவாக மார்னிங் சைட் அவென்யூ பகுதியிலிருந்தே எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் தாமதங்கள் அதிகம் தென்படுகின்றன. அதிலும் நீல்சன் ரோடே அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸில் மிக கடுமையான வாகன நெரிசலும் கூட நிலவுகின்றது. அதற்கு பிறகு தாமத நிலைமைகள் சற்று தணிந்த நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது. மீண்டும் இந்த வேளையென்று சொல்லி பார்த்தால் கென்னடி வீதி பகுதியிலிருந்து வாகன நெரிசல்களை நீங்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. இடையிடையில் தணிந்தாலும் அதிகமான தாமதங்கள் தான் தொடர்ந்து காணப்படுகின்றன. யங் ஸ்ட்ரீட் வரைக்குமே வாகன நெரிசல்கள் 401 வெஸ்ட் பவுண்டில் அதிகமாகத்தான் தென்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. வெஸ்டர்ன் ரோட் பகுதியை அண்மித்த இடங்களில் ஹைவே 400 அதிகமான வாகன நெரிசல்களும் கூட இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அந்த பகுதியிலும் ஒரு சிறிய விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றமை இந்த தாமதங்களை உயர்வாக்கி இருக்கின்றது. குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து மார்டின் கோ ரோட் வரைக்குமே 401 வெஸ்ட் பவுண்டில் தென்படுகின்றன. ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் ஹைவே 47 பகுதிகளில் மிக அதிகமான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. கிப்ளிங் வரைக்குமே கடும் தாமதங்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் தணிந்தாலும் மீண்டும் இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியில் இருந்து தாமதங்கள் மிக மிக அதிகமாகத்தான் காணப்படுகின்றன. ஜேன் ஸ்ட்ரீட் வரைக்குமே மிக அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் 401 ஈஸ்ட் பவுண்டில் இப்போது எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதுவும் கலெக்டர்ஸ் வந்து மிக நீண்ட தாமதங்களையும் கூட கொண்டிருக்கின்றது இந்த பொழுதில் என்பதைத்தான் சொல்லலாம். அதற்கு பிறகு அதிக தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் பயணிக்கலாம். பேவியூவில் இருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றன. டிவிபியை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அதிகமாக பாதிக்கப்பட்ட வீதிகளில் இந்த ஸ்டோம் நடைபெற்ற போது பாதிக்கப்பட்ட வீதிகளில் ஒன்றாக டிவிபி இருந்திருக்கின்றது. டிவிபியை மூடி இருந்தார்கள், போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருந்தன. அதிக வெள்ளம் காரணமாக இந்த வீதி மூடல்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது டிவிபி வந்து மீள திறக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக கூறப்பட்டாலும் தாமதங்கள் மிக கடுமையாகத்தான் காணப்படுகின்றன. நார்த் பவுண்டில் அதிக தாமதங்கள் இல்லை, ஆனால் சவுத் பவுண்டில் மிக மிக அதிகமான நேரம் நீங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும். 401 இருந்தே தாமதங்கள் தொடங்குகின்றன. கடும் வாகன நெரிசல்கள் தொடர்ந்து கார்னர் வரைக்குமே காணப்படுகின்றது. எனவே டிவிபியால் பயணிக்க திட்டமிட்டிருந்தால், சவுத் பவுண்டை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தால் இந்த தாமதங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். மிக மிக அதிகமான வாகன நெரிசல்கள் டிவிபி சவுத் பவுண்டில் இப்போது தென்படுகின்றது. 404 பார்த்தால் பிஞ்ச் பகுதியிலிருந்து 401 வரைக்கும் தாமதங்கள் காணப்படுகின்றன. இந்த வேளையில் நேற்று அதிக எச்சரிக்கைகளோடு தான் இந்த ஸ்டோம் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. பல இடங்களிலும் பல்வேறுபட்ட சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பாக இப்போது பல்வேறுபட்ட தகவல்களும் படங்களும் கூட வெளியிடப்படுவதை காணலாம். சதர்ன் ஒன்டாரியோவில் தான் இந்த பவர்ஃபுல்லான ஸ்டோம்ஸ் பரந்துபட்ட பாதிப்புகளை எங்களுக்கு தந்திருந்ததை தான் இன்றைய செய்திகளும் கூட சொல்லுகின்றன. பல்வேறு இடங்களில் வந்து மிக அதிகமான வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் போலீஸார் வந்து காப்பாற்ற வேண்டிய, அல்லது எமர்ஜென்சி குரூ வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கூட ஏற்பட்டமை தொடர்பான பல தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. கடுமையான காற்று, மிக மிக அதிகமாக பொழிகின்ற கனமழை, ஹெயில் என்று சொல்லியெல்லாம் பல்வேறு பட்ட பாதிப்புகளை சந்தித்திருந்தோம். பல இடங்களில் கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் எல்லாம் அதிக வெள்ளமும் கூட நிறைந்திருந்தது. பலத்த காற்றுடன் வந்திருக்கக்கூடிய அந்த கடும் மழையின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்து பவர் அவுட்டேஜஸும் கூட ஏற்படுத்தப்பட்டிருந்தது. நேற்றைக்கு என்று சொல்லி பார்த்தால் ஒரு 65,000 ரெசிடென்ட்ஸ் இந்த மின்சாரம் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் வந்து மீட்கப்பட்டிருந்தன இந்த ஸ்டோம் வாட்டருக்குள், அதாவது ஃப்ளட் அதுக்குள் வெள்ளத்திற்குள் அது சிக்கியிருந்ததன் காரணமாக அவற்றை மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பாக அந்த தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகம் வெளியிடப்படுவதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய நிலைமை ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த சேதங்களிலிருந்து இப்போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்றோம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ரோஜர்ஸ் ஸ்டேடியம் வந்து அதிகமாகவே நேற்றைய இந்த
ஸ்டோமின் காரணமாக சேதமடைந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் படங்கள் எல்லாம் கூட வெளியிடப்படுவது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. டொரோண்டோ பியர்சன் ஏர்போர்ட் அங்கு வந்து விமான போக்குவரத்து சேவைகள் வழமைக்கு இப்போது திரும்பி இருக்கின்றமை தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பியர்சன் வந்து 43.3 mm ஆஃப் ரெயின்ஃபாலை நேற்று புதன்கிழமை பதிவு செய்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்படுகின்றன. 9:29 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-2426.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கின்றது. காலை 9:41. முக்கியமான ஒரு சிந்தனையை பார்க்கலாம். ஒரு சின்ன கற்பனை செய்து கொள்ளுங்கள். திடீரென்று ஒரு தேசத்திற்கு நீங்கள் ராஜாவாகி விடுகின்றீர்கள் என்று சொல்லி கற்பனை நான் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய சபையிலே முக்கியமான மந்திரிகள் 2 பேர் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் வந்து உங்களை எப்பப்பார் பாராட்டி கொண்டே இருக்கின்றார். நீங்கள் என்ன சொன்னாலும் மறுபேச்சில்லாமல் தலையாட்டக்கூடிய ஒரு நல்ல மந்திரியாக உங்களுக்கு அருகில் அவர் இருக்கின்றார். மற்ற மந்திரி, அந்த 2 பேரில் மற்ற மந்திரி யார் என்று சொல்லி பார்த்தார். நீங்கள் சொல்வதை யோசித்து பார்த்துவிட்டு தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார். ஒருவேளை உங்களுடைய கருத்து தவறு என்று சொல்லி அவர் நினைத்தால் அதையும் தயங்காமல் குறிப்பிடுகின்றார். அந்த கருத்தை எதிர்த்து அவர் விவாதம் செய்கின்றார். இப்போது நீங்க என்ன செய்வீர்கள்? எந்த மந்திரிக்கு நிறைய பரிசு கொடுத்து ஊக்குவிப்பீர்கள்? எந்த மந்திரிக்கு தண்டனை கொடுப்பீர்கள்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பெரும்பாலான ராஜாக்கள் வந்து இந்த ஆமாம் சாமிகளைத்தான் பக்கத்தில் வைத்துக் கொள்வதற்கு விரும்புவார்கள். தான் என்ன சொன்னாலும் மற்றவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, பெரிதாக தலையாட்டி ஆமோதிப்பதை எல்லாம் பார்க்க பார்க்க அவர்களுக்கு தாங்கள் ராஜா என்ற ஒரு பெருமை மனதுக்குள் எப்போதும் பொங்கிக் கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கூட கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லை என்று சொன்னாலும் அந்த ஆமாம் சாமிகள் அப்படியே தான் இருக்கின்றார்கள். தங்களுடைய மேலதிகாரியோ அல்லது தங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ யாரோ எதை சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமாம் நீங்க சொன்னா சரிதான் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து தலையாட்டி கொண்டே இருப்பார்கள். உங்களை மாதிரி யாராவது யோசிக்க முடியுமா என்று சொல்லியும் கூட பேசி பேசி அவர்கள் குளிர வைத்து விடுவார்கள். அதற்கு பின்னால் ஒரு சில நோக்கங்களும் இருக்கலாம். ஆனால் உண்மையில் நாங்கள் ஒரு ராஜாவாக இருந்தால் அல்லது ஒரு நிறுவனத்தின் அல்லது ஒரு வீட்டின் தலைவராக இருந்தால் இந்த ஆமாம் போடும் மந்திரிகளை விட நம் கருத்தை எதிர்த்து பேசி விவாதம் செய்யும் மந்திரிகளைத்தான் நாங்கள் அதிகம் மதிக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்களைத்தான் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட ஒரு முக்கியமான புத்தகம் ஒன்று சொல்லுகின்றது. ஹவ் அ நைஸ் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகம் வந்து எதிர்கருத்துடையவர்களை எப்படி நாங்கள் மதிக்க வேண்டும், அந்த மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை என்ன மாதிரி நாங்கள் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் பல விடயங்களே வந்து சொல்லி இருக்கின்றது. மனித மனம் இப்படித்தான் சிந்திக்கும். எல்லோரும் நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு கர்வம் அளிக்கின்றது. யாராவது மறுத்து பேசினால் அவர்கள் சொல்வது நியாயமாகவே இருந்தாலும் கூட எங்களது அந்த ஒரு மதிப்பு குறைந்து விடுமோ என்று சொல்லி நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். அவர்கள் மேல் எங்களுக்கு கோபம் வருகின்றது. இது இயல்பானதுதான். ஆனால் எல்லோரும் இப்படி ஒரே மாதிரியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் புதிய யோசனைகள் எங்கிருந்து வரும், உலகம் எப்படி முன்னேறும் என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, உலகத்தை விட்டுவிடலாம். ஒரு சின்ன ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு தொழிற்சாலை, ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கின்ற எல்லோரும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இல்லாமல் வேலை செய்தால் துளி வளர்ச்சி கூட அங்கு இருக்காது என்பதைத்தான் இந்த புத்தகத்திலும் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். வீட்டிலும் இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். கணவன் மனைவியும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று சொல்லி பாடிக்கொண்டே இருந்தால் அங்கு வந்து ஒருவேளை சண்டை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையில் ஒரு குடும்பத்திற்குள் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், அதற்கு மற்றவர்கள் சொல்லக்கூடிய எதிர்கருத்துக்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய சமாதானங்கள், இதுதான் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை வழங்கும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தான் ஹவ் அ நைஸ் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகம் வந்து அழகான கதை வடிவத்தில் வந்து சுவையாக விளக்கி சொல்லுகின்றதாம். உங்கள் பேச்சை மறுத்து பேசுகின்றவர்கள் எப்போதும் இருப்பார்கள். அவர்களோடு முட்டிக்கொண்டு சண்டை போடாதீர்கள். ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துங்கள். இருவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதுதான் இருவருக்குமே நல்லது என்று சொல்லி தெளிவான உதாரணங்களோடும் கூட அங்கு சொல்லப்படுகின்றதாம். உதாரணமாக ஆரம்ப காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் நாங்கள் வாழக்கூடிய இந்த பூமி வந்து தட்டையானது என்று சொல்லி மனிதர்கள் நம்பிய காலம் இருந்திருக்கின்றது. அதனை வந்து எல்லோரும் மறுபேச்சில்லாமல் ஏற்றுக்கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு வருடம் 2 வருடம் இல்லை, பல 100 ஆண்டு காலத்துக்கு மேல் பூமி தட்டையானது என்று சொல்லித்தான் நம்ப வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த கருத்தை மறுத்து சில குரல்கள் எழத் தொடங்கின. ஆனால் அந்த குரல்களையும் ஒடுக்குவதற்கு பலர் முயற்சித்தார்கள். அப்படி எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை எல்லாம் தண்டிக்கவும் கூட செய்தார்களாம். அதையெல்லாம் மீறி உலகம் உருண்டைதான் என்ற ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அது ஆய்வுகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. இன்றைய பல்வேறுபட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் கூடிய விஞ்ஞான உலகம், அதற்கு பிறகுதான் இயற்கை தொடர்பான இந்த பிரபஞ்சம் தொடர்பான பல புதிய உண்மைகளையும் கூட
புரிந்து கொள்ள தொடங்கியது. எனவே இந்த பழைய சிந்தனையுடையவர்கள் அதுக்கு பிறகு வாயை மூடிக்கொண்டார்கள். எப்போதுமே இப்படித்தான் 100 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உரக்க சத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மை வந்து அப்போது சற்று அடங்கித்தான் இருக்குமானது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிவர தொடங்கி முழுமையாகவே அந்த உண்மை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது அந்த பொய் எங்காவது காணாமல் போய்விடும். இதுதான் வழக்கமான ஒன்றாக இருக்கும். அறிவியலில் மட்டுமல்ல, அநேகமாக எல்லா துறைகளிலும் இதுபோன்ற கருத்து வேறுபாடுகள் முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன. இது ஏன் எப்படி இருக்கின்றது, இது ஏன் இப்படி இல்லை என்று சொல்லி கேள்விகளை எழுப்புவதன் மூலம்தான் வளர்ச்சி அங்கே சாத்தியப்படுகின்றது. அதே சமயம் விவாதங்கள், கருத்து மோதல்களை நாங்கள் சரியானபடி கையாள்வது மிக மிக அவசியம். இல்லாவிட்டால் அவையே எங்களை வில்லன்களாக தோற்றமளிக்க செய்துவிடும். பிறர் வந்து எங்களிடமிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்பையும் அது கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. சிலர் வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய திறமைசாலிகளாகவும் மாறுபட்ட சிந்தனை உடையவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் கூட இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களுடன் அவர்கள் பழக தெரியாமல் அல்லது சரியாக அதை வெளிப்படுத்த தெரியாமல் அவர்கள் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டை கூட பெரிய விரிசலாக மாற்றிவிடக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. இந்த மாதிரியான பிரச்சனை வந்து பலருக்கு இருக்கலாம். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை அல்லது நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மற்றவர்களை புண்படுத்தாமல் சொல்வதற்கும் கூட பழகி கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை. எனவே நீங்கள் புதிதாக ஒரு கருத்தை முன்வைக்கின்ற போது மற்றவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்காதீர்கள். 4-5 பேராவது அதனை எதிர்த்து குரல் கொடுக்கத்தான் போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாங்கள் ஒரு கருத்தை முன்வைத்தல் அவசியம். அப்போதுதான் யாராவது ஒருவர் மறுத்து பேசுகின்ற போது எங்களுக்கு கோபம் வராது, மாற்றம் வராது. எனவே மாற்று கருத்துக்களையும் கூட ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருப்போம். எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்க்கின்ற கோணம் ஒன்றுதான். மற்றவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்தில் அதை பார்க்கலாம். அவர்களுடைய அனுபவமும் கருத்தில் கொள்ளுகின்ற போது அது கற்றுத்தருகின்ற மாற்று யோசனைகள் எங்களது கருத்துக்களை மேம்படுத்த உதவும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். நிபுணர்கள் வந்து இதனை இந்த பிரெயின் ஸ்டார்மிங் என்று சொல்லி அழைப்பார்கள். அதாவது ஒரு கருத்தை பல மூலைகளுக்குள் போட்டு புரட்டுவது, எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது. ஆரம்பத்தில் அவை ஒன்றோடொன்று ஒத்துப்போகாதது போல் தெரிந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நாங்கள் நகரத் தொடங்குவோம். அது முக்கியமான ஒரு விடயமாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். கருத்து மோதல்கள் எப்போதும் ஆரோக்கியமானவை, ஆனால் அது நிஜமான மோதல்களாக மாறிவிடக்கூடாது என்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம். உதாரணமாக நீங்கள் சொல்லும் ஒரு கருத்தை ஒருவர் மறுத்து பேசுகின்றார், அந்த மறுப்பை நீங்கள் இன்னொரு கருத்தின் மூலம்தான் அணுக வேண்டுமே தவிர அவரை நேரடியாக சாடுவதன் மூலமாக, அதாவது இந்த பர்சனல் அட்டாக் அதனை செய்வதன் மூலமாக ஒரு பெரிய சண்டையை நாங்கள் இழுத்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே கருத்துக்கள் எப்போதும் மாறுபட்டவையாகத்தான் இருக்கும். வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு கோணங்களில் முன்வைக்கப்படுகின்ற போதுதான் அது ஒரு ஆரோக்கியமான தீர்வை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஒரே மாதிரியாகத்தான் ஒரு மனிதர் சிந்திப்பார். பெரும்பாலும் வெவ்வேறு கோணங்களில் ஒரு தனித்த மனிதர் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. பெரும்பாலான இயல்பான சராசரியான மனிதர்கள் வந்து ஒரே மாதிரியாகத்தான் எப்போதும் சிந்திப்பார்கள். எனவே மாற்று கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் ஒரு சவாலையோ சிக்கலையோ அல்லது ஒரு விடயத்தையோ சரியாக அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆரோக்கியமான அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த முக்கியமான சிந்தனை கருத்துக்கள் இங்கு பகிரப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுதில் நேரம் இப்பொழுது காலை 9:50 ஆகியிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
3: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6475986669.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-412-8211-04. Some condition apply.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

நேரம் காலை 10:02. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய ஒளிச்சம் மிக்க பிரகாசமான வியாழக்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168242412 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்றைக்கு வந்து 3% உயர்ந்திருந்தது. ஆனால் அந்த உயர்ந்த 3% 2% நாளைக்கு வீழ்ச்சி அடைகின்றது. எனவே நாளைக்கு இன்றிலும் பார்க்க 2% குறைவான விலையில் எரிபொருளை நீங்கள் செப்டம்பர் 4 பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை அறிவிக்கின்றார்கள். 21 இப்போதைய ஒப்பநிலை, 25 நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இதே நிலைமைகள் இன்றைக்கு தொடரும். பிரதானமாக வெயிலோடு தான் இன்றைய பகல் பொழுதை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சம்தான் நிறைந்திருக்கும். 7:50 இரவு பொழுதில் சூரியன் அஸ்தமிக்கும். அது வரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வெப்பநிலை ஒரு மிதமான ஒரு நிலையில் தான் இருக்கும். இன்றைக்கு அதிக வெப்பம் இல்லாத ஒரு அழகான வெளிச்சமான நாள். 25 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 32 நாங்கள் உணரப்போகிறோம். இரவில் 17 டிகிரி செல்சியஸ் இரவின் உடனடியாகவும் இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. எனவே இந்த வாரத்தில் ஒரு அழகான நாளாக வியாழக்கிழமையை நாங்கள் சந்திக்கின்றோம். நாளைக்கு வெள்ளியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பிரதானமாக வெயில் இருக்கும். 24 வெப்பநிலை, 29 நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்ப்பு கூறப்படுகின்றன. பாடசாலை தொடங்குவதற்கு முதல் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை, அதுக்கு பிறகு வரப்போகின்ற லாங் வீக்கெண்ட் நிலைமைகள் வழியிலே எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். காலநிலை எங்களோடு கொஞ்சம் ஒத்துழைக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. செப்டம்பர் 5 சனிக்கிழமை பிரதானமாக வெயில் தான். 23 வெப்பநிலை, 26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 21 தான் வெப்பநிலையாகவும் 23 தான் உடல்நிலையாகவும் இருக்குமானால் சனியாகத்தான் இருக்க போன்றது. எனவே வெளிச்சம் நிறைந்த ஒரு பகல் பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்பார்க்கலாம். திங்கட்கிழமை விடுமுறை நாளிலும் கூட பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். 23 வெப்பநிலை, 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நாங்கள் உணரப்போகின்றோம் திங்கட்கிழமையிலும்.

பெரும்பாலும் இந்த ஸ்டோமி ஆஃப்டர்நூன் வெனஸ்டே அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு இருக்கின்றது. ஆனால் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள் இன்னமும் கூட சுற்றுச்சூழலில் காணப்படுகின்றன. இப்போதும் மின்சார வசதி மீண்டும் கொடுக்கப்படாத ஒரு சில பகுதிகளும் கூட இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு வந்து பெரியளவில் இந்த தண்டர் ஸ்டோமை மீண்டும் சந்திக்கப் போவதில்லை என்று சொன்னாலும், இன்றைக்கு வியாழக்கிழமையும் ஆண்டாரியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் வந்து அதிக ஸ்டோமுக்கான வாய்ப்புகளை எதிர்கொள்கின்றன என்பது தொடர்பாக இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே சிவியர் ஸ்டோம்ஸ் வந்து ஆண்டாரியோவின் ஒரு சில பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்த இருக்கின்றமை தொடர்பான தகவல்களைத்தான் இங்கு நாங்கள் காண முடிகின்றது. ஈரப்பதமான மற்றும் நிலையில்லாத அந்த காற்று தொகுதியொன்று அமெரிக்கா கனடா எல்லையின் தெற்கே இப்போது நகர்ந்து எங்களை நோக்கி வர இருக்கின்றதாம். எனவே இன்றைக்கு வியாழக்கிழமையும் இந்த காற்று வந்து இடியுடன் கூடிய மழையை எங்களுக்கு கொண்டு வரும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் மின்னசோட்டா அந்த பகுதியில் வந்து இன்று காலை பொழுதில் ஸ்டோம்ஸ் இருக்கின்றதாம். அந்த புயல் தரக்கூடிய அந்த மேகங்கள் வந்து இந்த ரிங் ஆஃப் ஃபயரின் ஊடாக நகர்ந்து சவுத் வெஸ்டர்ன் ஒன்டாரியோவுக்குள் இன்று நுழைய இருக்கின்றதாம். பிற்பகல் வேளை அளவில் வின்சர் டு லண்டன் அந்த பகுதிகள், சானியா லாங் போர்ட் போன்ற இடங்களை உள்ளடக்கி இருக்கின்ற அந்த பகுதிகளில் கடும் காற்று, மிக மிக அதிகமான மழை, ஸ்மால் ஹெயிலெல்லாம் மீண்டும் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கம்ப்ளெக்ஸான அந்த காற்று வந்து நயாகரா பெனின்சுலா வரைக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்கின்றனவாம். ஆனால் டோனோ போன்ற இடங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படவில்லை என்பது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரலாம். ஆனால் ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இன்றைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்டோமை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:07 ஆகியிருக்கின்றது.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:11 இருக்கின்றது. கடந்த புதன்கிழமைதான் நேபாள திபெத்திய எல்லையில் ஏற்பட்டிருந்த திடீர் வெள்ளப்பெருக்கு அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பின் விளைவாக 1200 அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் ஒரு வார காலம் தாண்டியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த பேரழிவுகரமான திடீர் வெள்ளத்தின் போது நேபாளத்தில் இருக்கின்ற நீர் மின் சுரங்கங்கள் அடர்த்தியான சேற்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்குள் உயிரோடு இப்போதும் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படக்கூடிய ஏராளமான இந்த நீர்மின் நிலைய தொழிலாளர்களை மீட்புக் குழுவினரும் சரி அல்லது வெளிநாட்டு நிபுணர்களும் சரி இணைந்து தீவிரமாக தேடி வருகின்றார்களாம். ஆனாலும் விரைவான மீட்பு நடவடிக்கைகளுக்கான அந்த நம்பிக்கைகள் இப்போது குறைந்து வருகின்றமை தொடர்பான இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஒரு வார காலம் தாண்டியிருக்கின்ற நிலையில் அவர்கள் இன்னும் உயிரோடு மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதைத்தான் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த திருசூலி ஆற்றின் கரைகளில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. மிக மலைப்பாங்கான ஒரு தொலைதூர பிரதேசங்களில் இருக்கின்ற மாவட்டங்களில் இந்த திருசூலி ஆறு ஓடக்கூடிய பகுதிகளின் கரையோரமாக இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மிக நீண்ட ஒரு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நேபாளத்தின் நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இன்று வியாழக்கிழமை மீண்டும் முக்கியமான தகவலாகவும் கூட வெளியிட்டிருக்கின்றது. நேபாளத்தில் இந்த திடீர் வெள்ளத்தின் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றின் உள்ளூர் காவல்துறை தலைவரும் கூட அதனைத்தான் சொல்லியிருக்கின்றார். இந்த தொழிலாளர்களை உயிரோடு கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது குறைந்து வருவதாகத்தான் அவர் வியாழக்கிழமை இன்றைய தினம் அந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து வருகின்றோம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு பார்க்க முடிகின்றது. தண்ணீர் வந்து அந்த பகுதியை மூழ்கடித்த போது காணாமல் போன தொழிலாளர்களில் எத்தனை பேர் இந்த சுரங்கங்களுக்குள் இருந்தார்கள் என்பது தொடர்பான மாறுபட்ட எண்ணிக்கைகள் தொடர்பான விவரங்களும் கூட தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. மிக மிக மோசமான வானிலை அந்த பகுதியில் தொடர்ந்து நிறைந்திருக்கக்கூடிய சேறு மற்றும் பாதிக்கப்பட்ட வீதிகள் உடைந்து விழுந்திருக்கக்கூடிய பாலங்கள் போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளின் நிலை சேதம் ஆகியவற்றின் காரணமாக இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளும் கூட சிக்கலாக மாறியிருக்கின்ற நிலையில் இந்த தொழிலாளர்களில் இன்னும் எத்தனை பேர் உயிரோடு இருக்கக்கூடும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட சரியாக வெளியிடப்படவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுரங்கங்கள் வந்து சேறு மாதிரியான ஒரு தடிப்பான திரவத்தினால் நிரம்பி இருக்கின்றனவாம். இந்த பணியை 2 அல்லது 3 நாட்களுக்குள் முடிப்பது என்பது சாத்தியமே இல்லை. இப்போதைய நிலைமையை பார்க்கின்ற போது இது 3 அல்லது 4 மாதங்களில் கூட முடிவடையாது என்பது போலத்தான் தெரிகின்றது என்று சொல்லித்தான் இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு ராணுவ பிரிகேடியர் நேற்றைய தினம் புதன்கிழமை தெரிவித்திருப்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல முடிகின்றது. அதே நேரம் நேபாளத்தின் பிரைம் மினிஸ்டர் பாலேந்திரா ஷா அவரும் அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் பகிர்ந்திருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தலாம். வெள்ளத்தால் நிறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சேறு காய்ந்து நிலையான ஒரு அடித்தளம் அந்த டனலுக்குள் அமைக்கப்பட்ட பின்னர் தான் இந்த சுரங்கப்பாதை மீட்பு பணிகள் அவற்றில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்று சொல்லித்தான் நேபாளத்தின் பிரைம் மினிஸ்டர் பாலேந்திர ஷாவும் கூட நேற்றைய தினம் புதன்கிழமை இந்த விடயம் தொடர்பாக பகிர்ந்திருந்தார். இதுவரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் 1200 அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த வெள்ளத்துக்கு பிறகு நேபாளத்திலும் சரி சைனாவிலும் சரி இன்னும் கணக்கில் வராத கிட்டத்தட்ட 1700 பேரில் காணாமல் போயிருக்கக்கூடிய இந்த நீர்மின் நிலைய பணியாளர்களும் கூட உள்ளடங்குவதாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளம் நிகழ்ந்து உடனடியாக கடந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட 900 பணியாளர்களை காணவில்லை என்று சொல்லித்தான் நேபாளம் வந்து அறிவித்திருந்தது. நேபாளத்தின் இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அதுவும் கூட இந்த ப்ராஜெக்ட்ஸ் அதனை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு அசோசியேஷனாக இருக்கின்றது. அதுவும் அப்படித்தான் சொல்லியிருந்ததாம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த நம்பர் வந்து மீண்டும் சரிபார்க்கப்பட்டு கடந்த திங்கட்கிழமை 639 தொழிலாளர்களைத்தான் காணவில்லை என்று சொல்லி அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் நேற்றைய தினம் அந்த எண்ணிக்கை 900 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் நாங்கள் அந்த தொழிலாளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் போன்றவற்றை மீண்டும் மீண்டும் ஆய்வுக்குட்படுத்தி இப்போது மீண்டும் அந்த காணாமல் போன தொழிலாளர்களின் எண்ணிக்கை 900 உயர்த்துகின்றோம் என்று சொல்லித்தான் அந்த தகவல்களையும் கூட நேபாள அதிகாரிகள் நேற்றைய தினம் வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களில் பலர் வந்து ராசுவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாவட்டத்தில்
இப்போது கட்டுமானம் நடைபெறக்கூடிய அந்த திரிசூலி ஒன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது அந்த ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து என்ன செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்த தலைவர்கள் வந்து அந்த டனலுக்குள் தேர்மல் கேமராஸை பயன்படுத்தி யாராவது உயிரோடு இருக்கின்றார்களா, அவர்கள் அது நடமாட்டம் தெரிகின்றதா அல்லது அவர்களது அசைவுகள் தென்படுகின்றதா என்பது தொடர்பாக கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் இறங்குகின்றார்களாம். அதை தாண்டி இந்த சுரங்கங்களின் வாசல்களை நிறைத்திருக்கக்கூடிய அந்த சேற்றினை முடிந்தளவுக்கு அகற்றி அதன் ஊடாக ஒரு சில உதவிப் பொருட்களையும் சரி அல்லது காற்று போன்றவற்றை அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளும் கூட முன்னெடுக்கப்படுகின்றன. மிக நீண்ட சுரங்கங்களின் இடைப்பகுதிகளில் எங்காவது துளையிட்டு அதன் ஊடாகவும் கூட மீட்பு பணியாளர்கள் அங்கிருக்கக்கூடியவர்கள் அவர்களிடமிருந்து தகவல்களை பெறுவதற்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டாலும் இதுவரைக்கும் பல இடங்களிலும் எந்த விதமான இந்த தொழிலாளர்கள் உயிரோடு இருப்பதற்கான சமிக்கைகளும் கிடைக்கவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த சுரங்கங்களில் சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்கக்கூடிய அந்த பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் இன்றைய தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 10:18 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
3: லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 6475322564. Legacy Learning Hub .ca.
4: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: வியாழக்கிழமை காலை வேளையை ஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:30.
1: காற்றில் பரவும் இசை போல
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
4: Ungal Kudumbathirke, Kudumba Maruthuvarayum, Mulumiyana Maruthuva Sevigaliyum, Thedugindreergala. Scarborough Centre for Health Communities, Ungalukku Udhuvugindrathu. Vazhakkamana, Udalnala Parisodhanaigal, Neerilivu Sambandhamana Paramarippu, Mananala Aalosanai, Mattum Samuga ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
0: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Serve மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல கெனடியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KMBusiness.ca.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
4: ஸ்கார்பரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்பரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

10:38 மிஸ்டர் ஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரைம் மினிஸ்டர் மார்க் கானி அவர்கள் ஆண்டாரியோவின் தண்டுவையில் இப்போது வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்றை செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க புதிய வரிகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள், வணிகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதில் கனடிய அரசாங்கம் இப்போது செய்கின்ற இந்த முதலீடுகள் போன்றவை தொடர்பான விளக்கங்களையும் கூட அவர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போது முக்கியமான ஒரு விடயத்தைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சில செகண்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நேபாளத்தின் திடீர் வெள்ளம் இப்போது இன்னும் பல கவலைகளை எழுப்பி இருக்கின்றமை தொடர்பாகத்தான் புதிய ஆய்வு முடிவொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எவரெஸ்ட் மலை சிகரத்தை தொடுவதற்காக பலர் ஒவ்வொரு ஆண்டுமே பயணிக்கின்றார்கள். எனவே இந்த மவுண்ட் எவரெஸ்டை அடைவதற்கான அந்த முதல் கட்டமாக அந்த பேஸ் கேம்புக்கு அவர்கள் சென்று தங்குவது அமைகின்ற நிலையில் இப்போது அதனை சூழ இருக்கக்கூடிய அந்த பனிப்படலங்கள் மனிதர்களது அதிக நடமாட்டம், மனிதர்களது தொடர்ச்சியான அந்த பிரசன்னம் காரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து தொடர்பாக இப்போதைய இந்த முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அது அந்த பேஸ் கேம்ப் ரீஜன், அங்கு மனித கழிவுகள் உட்பட மனித நடமாட்டங்கள் ஒரு திடீர் மாற்றத்துக்கு காரணமாக அமையலாம் என்பது தொடர்பான முக்கியமான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. மனித கழிவுகள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மிக மிக அதிக அளவில் இப்போது அங்கு அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரீஜனல் என்வாயர்மெண்டல் சேஞ்ச் பிளேஸ்ட் ஆன் மவுண்ட் எவரெஸ்ட், அந்த கொம்பு என்று சொல்லப்படக்கூடிய கிளேசியர் அதனை சூழத்தானாம் இந்த பேஸ் கேம்ப் வந்து அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியை சூழத்தான் இப்போ ஒரு ஸ்டடி ஒன்றை செய்திருந்தார்கள். இன்டர்நேஷனல் டீம் இணைந்துதான் நேபாள பகுதியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், நேபாளத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் லேண்ட் மேனேஜ்மெண்ட் அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் இணைந்துதான் இந்த பேஸ் கேம்ப் அதனை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் ரீஜனல் என்வாயர்மெண்டல் சேஞ்ச் தொடர்பாக ஆராய்ந்து பார்த்திருக்கின்றார்கள். அதில்தான் இப்போதைய அதிர்ச்சியூட்டக்கூடிய பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பேஸ் கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கும்பு கிளேசியர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த முகாமில் ஒவ்வொரு வருடமும் 2500 டன் பனியையும் பனிக்கட்டியையும் உருக்குவதற்கு போதுமான வெப்ப ஆற்றலை நாங்கள் வெளியிடுகின்றோம் என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தேர்மல் எனர்ஜி வந்து இந்த பேஸ் கேம்பில் இருந்து வெளியிடப்படுவதாகத்தான் அவர்கள் இந்த ஸ்டடியிலே சொல்லியிருந்தார்கள். ஒவ்வொரு அந்த ஸ்ப்ரிங் கிளைம்பிங் சீசன், அதுதான் அந்த எவரெஸ்ட் மலையிலே ஏறுவதற்கான அந்த பீக்கான டைமாக இருக்கின்றது. இந்த கிளைம்பிங் சீசனிலும் ஆயிரக்கணக்கான மலையேறிகள், மலையில் ஏறக்கூடிய அந்த மவுண்டனியர்ஸ், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கைட்ஸ் மற்றும் அந்த பகுதியில் பணிபுரியக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் என்று சொல்லி மிக மிக அதிக அளவிலானவர்கள் இந்த எவரெஸ்டின் நேபாள பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் கேம்பை நிறைக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பேஸ் கேம்ப் அதிருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் ஒரு 1600 டென்ட்ஸ் வந்து அமைக்கப்படுகின்றதாம். ஒவ்வொரு வருடமும் இங்கு வரக்கூடியவர்கள் தங்கி மேலே பயணிப்பதற்காக ஒரு 1600 கூடாரங்களை கொண்ட ஒரு நெரிசலான தற்காலிக நகரம் மாதிரியே அது மாறிவிடுகின்றது என்று சொல்லித்தான் அந்த தகவல்களை இங்கு பார்க்க முடிகின்றது. அங்கு வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த மலையேறுபவர்களை வசதியாக வைத்திருப்பதற்கு பணம் நிறையவே அறவிடப்படுகின்றது என்று சொன்னாலும் அவர்களுக்கான சரியான வசதிகளை கொடுப்பதற்கு அங்கு அந்த இடத்திலும் வைத்து நிறைய லக்ஷரி கண்டிஷன்ஸ் வந்து வழங்கப்படுகின்றதாம். கஃபேஸ் அங்கு செயற்படப்படுகின்றன. அதே நேரம் ஹை ஸ்பீட் வைஃபை கொடுக்கப்படுகின்றது. ஹாட் ஷவர்ஸையும் கூட அவர்கள் அந்த குளிரான பிரதேசத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமாம். ஹீட்டட் ஃப்ளோர் போர்ட்ஸும் கூட அங்கு காணப்படுகின்றன. வெப்பமூட்டப்பட்ட மரத்தரைகள் இவையெல்லாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு லக்ஷரி கண்டிஷன்ஸ் வந்து வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு அறுவிடக்கூடிய அந்த பணத்திற்கேற்ற வகையில் அந்த வசதிகள் சற்று மாறுபடலாம். இருந்தாலும் கூட அதிக வசதிகள் வழங்கப்படுவதற்காக மிக மிக அதிகமாகவே செலவிடப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முகாமை மட்டும் ஒரு 50 நாட்களுக்கு நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் தேவைப்படுவதாகவும் கூட அந்த ஆய்வில் இப்போது இந்த விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. 2023 ஆண்டின் அந்த ஒரே ஒரு ஸ்ப்ரிங் சீசனில்
மட்டும், வெப்பம், சமையல் மற்றும் ஜெனரேட்டர்ஸை இயக்குவதற்காக மட்டுமே அங்கிருக்கக்கூடியவர்கள் 824 சிலிண்டர்ஸ் ஆஃப் எல்பிஜி அதனை வந்து பயன்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் மூலமாக 18,935 லீட்டர்ஸ் ஆஃப் கெரோசின் வந்து அந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டதாம். மண்ணெண்ணெய் 18,935 லீட்டர்ஸை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். 5,130 லீட்டர்ஸ் ஆஃப் காசோலின் பெட்ரோல் அதனையும் கூட அவர்கள் பயன்படுத்தி தானாம் அந்த வெப்பமூட்டுதல், சமையல் மற்றும் ஜெனரேட்டர்ஸை இயக்கியிருந்தார்கள். 2023 ஆண்டின் ஸ்பிரிங் அந்த பீக் கிளைம்பிங் சீசனில் மட்டும் என்பதைத்தான் இங்கு முக்கியமான தகவலாகவும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு இயற்கையான குளிர் நிறைந்த பனி படர்ந்த அந்த பிரதேசத்தில் இப்படி இந்த அளவுக்கு எரிபொருளை எரிப்பதன் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பரவும் வெப்ப ஆற்றல், அதே நேரம் மனிதர்கள் அங்கிருப்பதன் காரணமாக அவர்கள் வெளியேற்றக்கூடிய கழிவில் இருந்து வரும் வெப்பமும் சேர்ந்து ஒரே ஒரு மலையேறக்கூடிய அந்த ஒரு சீசனில் மட்டும் கிட்டத்தட்ட 849,174 மெகா ஜூல்ஸ் ஆஃப் அந்த எனர்ஜி வந்து அங்கு உருவாகுகின்றது என்று சொல்லித்தான் அந்த அளவீடுகளையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சக்தி வந்து 2,492 டன் அந்த பனியை உருக வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாகத்தான் சொல்லப்படுகின்றது. கிளேசியர், ஐஸ் அண்ட் ஸ்னோ இந்த இரண்டையுமே உருக வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வால்யூம் ஆஃப் எனர்ஜியாகத்தான் அங்கு செல்லக்கூடிய மனிதர்களாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வசதிகளாலும் அந்த ஆற்றல் வெளியிடப்படுகின்றது. எனவே இதன் மூலமாக உருகக்கூடிய அந்த பனி நீராக மாறுகின்ற போது அந்த லிக்விடை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூலுக்குள் நிரப்பக்கூடிய அளவுக்கு அந்த நீர் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு பிரச்சனை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஒரு குறிப்பிட்டப்பட பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த பனி உருகுதலுக்கு ஹியூமன் யூரின் ஒரு மிக பிரதானமான காரணமாக அமைவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹை ஆல்டிடியூட் டீஹைட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய உயரமான மலைப்பகுதிகளில் ஏறக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கடுமையான நீரிழப்பை சமாளிப்பதற்கு இந்த பேஸ் கேம்பில் இருக்கக்கூடியவர்கள் அதிக அளவில் ஏதாவது விதமான நீரையோ அல்லது திரவத்தையோ உட்கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கிறதாம். எனவே அதிக அளவு தண்ணீர் குடிக்கின்ற போது அதிக அளவு யூரினை அவர்கள் வெளியேற்ற வேண்டியதாக இருக்கும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களால் ஒவ்வொரு நாளிலும் கிட்டத்தட்ட 600,000 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் வெளியிடப்படுவதாகத்தான் அந்த தரவுகள் இங்கு சொல்லப்படுகின்றன. மனிதர்கள் வெளியேற்றக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் அதனை வந்து சேகரித்து அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸுக்குள்ளே அவற்றை நிரப்பி அதுக்கு பிறகு அவை மலையின் உயரப்பகுதியிலிருந்து கீழே கொண்டு வரப்படுகின்றனவாம். ஆனால் லிக்விட் வேஸ்ட், இந்த யூரின் மாதிரியான லிக்விட் வேஸ்ட் என்று சொல்லி பார்த்தால் அது பெரும்பாலும் அங்கிருக்கக்கூடிய அந்த கிளேசியர் அதனை சூழத்தானாம் கொட்டப்படுகின்றது அல்லது நேரடியாகவே அந்த இடங்களில் தான் அவை விடப்படுகின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரி ஹியூமன் யூரின் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெப்பம் ஒவ்வொரு பருவத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 154 டன் பனி உருகுதலுக்கு காரணமாக அமைகின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து நாங்கள் எதிர்பாராத ஒரு முடிவாக கண்டிப்பாக இருக்கலாம். எனவே அந்த ஹியூமன் யூரினியால் மட்டுமே கிட்டத்தட்ட 154 டன்ஸ் ஆஃப் ஐஸ் ஒவ்வொரு சீசனிலும் உருகுகின்றது என்பதுதான் இப்போது இந்த ஸ்டடியின் மூலமாக சொல்லப்படுகின்ற ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் இன்னும் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்டடியில் அந்த பகுதியில் பணிபுரிபவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஹெலிகாப்டர் ஃப்ளைட்ஸ் போன்றவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களோ அல்லது மனித உடலிலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படக்கூடிய அந்த ஹீட்டோ, ஏனென்றால் ஆயிரக்கணக்கான கிளைம்பர்ஸ் இருப்பார்கள், அவர்களது உடல் வெப்பமும் கூட அங்கு வெளியிடப்படுமாம். அதே நேரம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அந்த பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அனிமல்ஸ், யாக்ஸ் மாதிரியான அந்த அனிமல்ஸும் கூட அங்கு இருக்கின்றன. எனவே அவற்றின் உடலிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வெப்பம் எல்லாமே இங்கு கணக்கில் எடுக்கப்படவில்லை. எனவே உண்மையிலே அந்த மனிதர்களில் அது நடமாட்டம் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் எவரெஸ்ட் பகுதியில் மிக மிக அதிகம். நாங்கள் இப்போது கணக்கிட்டதிலும் பார்க்க பல மடங்கு தாக்கத்தை மனிதர்கள் அங்கு ஏற்படுத்துகின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த எவரெஸ்ட் மலை முழுவதுமே பனிப்பாறைகள் வந்து உருகுதலுக்கு இப்போது குளோபல் வார்மிங் ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றதுன்னு சொன்னாலும், இப்போது பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு பனிப்பாறையின் மீது அடர்த்தியான மனித செயல்பாடுகளும் செயற்கையாக நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த வெப்ப மூலங்களும்
மிக மிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே இந்த பனிப்பாறைகள் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்காமல் போவதற்கு மனித நடமாட்டம் பெரும் காரணமாக அமைகின்றது. இப்படிப்பட்ட நிலையை நாங்கள் கொண்டு வந்து அதுக்கு பிறகு திடீர் அந்த பனி சரிவுகள் ஏற்பட்டு இப்போது நேபாளத்தில் நாங்கள் சந்தித்தது மாதிரியான அழிவுகரமான நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லித்தான் கடைசியாக அந்த ஸ்டடியின் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:48.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power.
5: Feel the bass. 102.7
6: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 647-293-5899.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6569085 6.
6: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
9: என்ன யோசினை?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
13: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

நேரம் காலை 11:03 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8-412-12 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை 2% நாளைக்கு குறைவடையும் என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 24 இப்போதைய வெப்பநிலை 31°C உணர்கின்றோம். தெளிவாக இன்று வானம் மாறியிருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தொடரும். முகில் இருந்தாலும் பிரதானமாக வெயிலோடு தான் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். சூரியன் மறைகின்ற 7:50 வரைக்குமே வெளிச்சம் நிறைந்திருக்கும். 26 வெப்பநிலை உயர்ந்து 34°C உணர இருக்கின்றோம். இரவில் 17 வெப்பநிலையும் உடல்நிலையும் சற்று வீழ்ச்சியடைந்த நிலை இருக்கும். ஸ்டோமுக்கு பின்னரான துப்புரவு பணிகள் இன்றைக்கு தொடர்கின்றன. பல இடங்களில் இன்னமும் பாதிப்புகள் தொடர்ந்து காணப்படுகின்றமை தொடர்பான தொடர்ச்சியான தகவல்களும் கூட வெளியிடப்படுவதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். டொனோபியசன் ஏர்போர்ட், அதில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த அளவீடுகளின் அடிப்படையில் ஒரு 53 mm அளவிலான மழை பொழிவு நேற்று புதன்கிழமை ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பான செய்திகள் வெளியிடப்படுகின்றன. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிலைமையும் கூட பிரதானமாக வெயிலோடுதான் இருக்கும். 24 வெப்பநிலை 29 உணர இருக்கின்றோம். வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட், செப்டம்பரின் ஆரம்ப வார இறுதி, ஸ்கூல் தொடங்குவதற்கு முன்னர் வரக்கூடிய வார இறுதி என்று சொல்லி பலவிதமாக சொல்லலாம். சனிக்கிழமை பார்த்தால் பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலை, 26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கூட சனியாகத்தான் இருக்கும். 21 தான் வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 23 உணர இருக்கின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமையை பொறுத்தளவில் அன்றைக்கும் வெளிச்சமான ஒரு பகல் பொழுதை தான் எங்களுக்கு தரப்போகின்றது. 23 வெப்பநிலையும் 26 உணர்நிலையும் உயர்ந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 22 பிரதானமாக வெயிலோடு இருக்கும். 25 உணரப்படும். அடுத்த புதன் 24-30 வரை உணரப்போகின்றோம். வெளிச்சம் இருக்கும். இருந்தாலும் மாலை பொழுதில் மெல்லிய மழைக்கான

வியாழக்கிழமை வடமேற்கு ரஷ்யாவில் சுடப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சரட்டோவ் ரீஜனில் தானாம் இன்று சிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸில் அவர் சுடப்பட்டிருக்கின்றார். பல தடவைகள் அவர் சுடப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாக ரஷ்யாவும் இப்போதே இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ரஷ்யாவின் அந்த நீண்ட தூர விமானப்படைக்கு வந்து 2024 ஜூலை மாதத்தில் யுக்ரைனின் கீவ் நகரில் இருக்கக்கூடிய ஒக்மாட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகள் மருத்துவமனைகள் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்துவதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் 3 பேர் குறைந்தது கொல்லப்பட்டிருந்தார்கள், பலர் காயமடைந்திருந்தார்கள். அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகள், இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ், ஆன்காலஜி, சர்ஜிக்கல் விங்ஸ், டாக்ஸிகாலஜி, ட்ரோமா சென்டர் போன்றவை எல்லாமே மிக கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி இருந்தன. இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பாக விடுக்கப்பட்டிருக்கின்ற ஏர் ரெய்ட் அலாம், அதன் காரணமாக 100,000+ அந்த தாக்குதலுக்கு முன்னரே அந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் விளைவாக பலர் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2024 இந்த சம்பவம் தொடர்பாக அந்த இராணுவ ஜெனரல் மீது பல நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இன்னும் பல நாடுகளும் கூட தடை விதித்திருந்ததையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர்தான் இன்றைக்கு குறிவைக்கப்பட்டிருக்கின்றார். பல தடவைகள் முகத்தில் மற்றும் அவரது உடலில் அவர் சுடப்பட்ட நிலையில் இப்போது அவசரமாக வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக யுக்ரைன் இந்த விதமான தகவலையும் வெளியிடவில்லை என்று சொன்னாலும், இந்த மிலிட்டரி கொமாண்டர் வார்பகோவ்ச் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அவர் தொடர்ச்சியாகவே யுக்ரைனின் கண்காணிப்பின் கீழ் இருந்து வரக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் யுக்ரைனின் பாதுகாப்பு சேவை, அது வந்து 3 முன்புதான் அந்த இராணுவ ஜெனரல் மீது போர்க்குற்றங்களுக்கான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மருத்துவமனை மீது KH-101 Air-to-Ground Cruise Missile அதனை ஏவுதலுக்கான உத்தரவை அவர் பிறப்பித்தார் என்பது தொடர்பாகவும் அந்த குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக 11:08 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Thank you.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காபரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
9: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
8: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று இன்று நாளைக்கு எடுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:21 இருக்கிறது. ஜப்பானும் கரடிகளும் தொடர்பான இன்னும் புத்தம் புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜப்பானை பொறுத்தளவில் கடந்த 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் கரடிகளின் தாக்குதலின் காரணமாக 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 220 அதிகமான காயமடைந்த சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கு முந்தைய வருடத்தில் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இது வந்து மிகப்பெரிய அதிகரிப்பாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கு முன்பு என்று சொல்லி பார்த்தால் 3 பேர் உயிரிழந்திருந்தார்களாம், 82 பேர் காயமடைந்திருந்தார்கள். எனவே அதிலிருந்து அதிகரித்த பாதிப்புகள் இப்போது உணரப்படுவதைத்தான் இந்த எண்ணிக்கைகள் காட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போது அங்கும் கூட ஃபால் சீசன் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கரடிகளை பொறுத்தளவில் இது வந்து ஒரு பீக் ஃபீடிங் சீசனாக இருக்கின்றதாம். இந்த காலத்தில் இன்னமும் கூட பாதிப்புகள் அதிகரிக்கலாம் என்பது தொடர்பான ஒரு அச்சமும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஜப்பானில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து மக்கள் தொகை இப்போது குறைந்திருக்கின்றது. 2வது உலகப் போருக்கு பிறகு மில்லியன் கணக்கான இளைஞர்கள் நகரங்களுக்கு குடிபெயர தொடங்கியதிலிருந்து அங்கிருக்கக்கூடிய அந்த கிராமப்புற சமூகங்கள் சுருங்கிய தொடங்கின. எனவே இதன் காரணமாக ஜப்பானில் மனிதர்களுக்கும் கரடிகளுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்ததுக்கு இது ஒரு பிரதானமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் கரடிகளிடமிருந்து குடியிருப்புகளை பாதுகாத்திருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களும் கூட அழிந்ததன் காரணமாக அந்த விவசாய நிலங்கள் இல்லாமல் போகின்ற போது அந்த கிராமங்களுக்கும் காடுகளுக்கும் இடையிலான எல்லை இப்போது குறுகியிருக்கின்றது. இந்த நிலையில் கரடிகள் வந்து இயல்பாகவே கிராமங்களுக்குள் நுழைகின்றனவாம். இதை தாண்டி ஜப்பானில் கொண்டு வரப்பட்டிருந்த மிக இறுக்கமான வேட்டையாடக்கூடிய அந்த தடைகள், வேட்டையாடுதலுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுவும் கூட கரடிகள் எண்ணிக்கை அதிகரித்ததுக்கு காரணமாக அமைந்திருந்தது. வேட்டைக்காரர்களது அந்த பாப்புலேஷன் குறைந்திருந்ததும் கூட இப்போது கரடிகள் அதிகரிப்பதுக்கு வாய்ப்பை கொடுத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜப்பானை பொறுத்தளவில் 2 நேட்டிவ் பியர் ஸ்பீஷீஸ் அங்கு இருக்கின்றது. ஒன்று வந்து ஹொக்கைடோ பிரவுன் பியர் என்று சொல்லப்படக்கூடிய கரடிகள், இரண்டாவது ஏசியாட்டிக் பிளாக் பியர்ஸ். எனவே இந்த இரண்டின் எண்ணிக்கையும் கூட அதிகரித்திருக்கின்றதாம். அந்த நாட்டில் 57,000 அதிகமான கரடிகள் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பும் கூட வெளியிட பட்டிருக்கின்றது. காலநிலை மாற்றம் இந்த பிரச்சனையை மேலும் அதிகரித்திருக்கின்றது. கரடிகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ், பெர்ரிஸ், ஏகோன்ஸ் போன்றவை இப்போது குறைந்திருக்கின்றது. இதன் காரணமாக உணவை தேடி அந்த கரடிகள் வந்து மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருகின்றன. நாங்கள் போடக்கூடிய அந்த குப்பைகளிலிருந்து உணவை பெறுவதற்கு அவை முயற்சிக்கின்ற போதுதான் மனிதர்களோடு அடிக்கடி அவை தொடர்பினை பேணுகின்றன. இதன் காரணமாக இப்போது அடிக்கடி இந்த கரடிகளின் பாதிப்புகள் உயர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பசியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கரடிகள் வந்து முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு கிராமங்களுக்கு மிக அருகில் வருகின்றனவாம். கடந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கரடிகள் அவற்றை பார்த்திருக்கக்கூடிய தகவல்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் கூட இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த 2026 ஜப்பானின் என்வாயர்மெண்ட் ஒயிட் பேப்பர் வந்து வெளியிடப்பட்டது. அதில் இந்த கரடிகளை வந்து சாதாரண மக்கள் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் ஒரு கடுமையான அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போது இந்த வேட்டையாடுதலுக்கான அந்த கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டு அதிகமாக அவற்றை வேட்டையாடக்கூடிய அனுமதிகளும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இப்போதைய அந்த பாப்புலேஷனை 62-67% குறைக்கக்கூடிய வகையில் 2030 இப்போதைய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இன்னமும் கூட ஆபத்து நிலைமைகள் தொடர்கின்றன. இந்த சூழ்நிலையில் அந்த கரடிகளை விரட்டக்கூடிய பல்வேறுபட்ட புதிய தொழில்நுட்பங்களும் அங்கு அறிமுகம் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிகம் கரடிகள் காணப்படக்கூடிய ஒரு சில பகுதிகளாக இந்த கன்மா, டொயாமா, இஷிக்காவா போன்ற பகுதிகளில் இப்போது பல்வேறுபட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் முக்கியமாக இந்த மூவ்மெண்ட் மானிட்டரிங் கேமராஸ் அவை வந்து அதிகம் பாவனையில் இருக்கின்றன. அதிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவற்றில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு ஒரு கரடி வருகின்றது என்றால் அதனை தொடர்ந்து அவதானிப்பதற்கு அவை பெரிதும் உதவி செய்வதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் ஹொக்குரிக்கு எலக்ட்ரிக் பவர் கம்பெனி வந்து ஒரு சில வகையான ட்ரோன்ஸையும் இந்த கரடிகளை அவதானிப்பதற்கு உற்பத்தி செய்து அவற்றை பயன்படுத்தி வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஸ்மார்ட் ட்ரோன்ஸ் அவற்றை பயன்படுத்தி
ஒரு 10 நிமிடங்களுக்குள் கரடியை வந்து தொடர்ந்து அவதானிக்க முடியுமா? அது எங்கே செல்லுகின்றது, என்ன மாதிரியான பகுதியில் அது பயணிக்கின்றது என்று சொல்லிடலாம். அதனை தொடர்ந்து அவதானித்து மக்களுக்கு உதவி வழங்கப்படுகின்ற வரை அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையிலும் கூட பல ட்ரோன்ஸும் கூட இப்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகத்தான் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி சாதாரண மக்கள் வந்து தங்களது ப்ராப்பர்ட்டிக்குள் அந்த கரடிகளை விரட்டுவதற்காக சோலார் பவரின் மூலமாக இயங்கக்கூடிய மான்ஸ்டர் வோல்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய டெக்னாலஜியை பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அனிமட்ரானிக் மான்ஸ்டர் வோல்ஃப், இது வந்து செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய ஓநாய்கள் மாதிரியான உருவமாக இருக்கும். இது வந்து ஒரு $4,000 பெறக்கூடியதாக இருக்குமாம். அது வந்து கரடிகளிடமிருந்து விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இப்போது கரடிகளை விரட்டுவதற்காகவும் கூட பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓநாய் எப்படி ஊழையிடுமோ அதே மாதிரியான ஒரு சொத்தத்தை அதனால் எழுப்ப முடியுமாம். எனவே கரடிகளை விரட்டக்கூடிய வகையிலும் கூட அவை பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த கம்பெனி என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், தூக்கிச் செல்லக்கூடிய அந்த போர்ட்டபிள் 8 இன்ச்சஸ் மட்டுமே இருக்கக்கூடிய மென்மையான வேர்ஷனை உருவாக்கி அதனை இப்போது பரிசோதித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தூக்கி செல்லக்கூடிய இந்த சிறிய ஓநாய் உருவங்கள் வந்து மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்கள் அல்லது கேம்பிங் செல்லக்கூடியவர்கள், ஹைக்கிங் செல்லக்கூடியவர்களும் கூட தங்களோடு அதனை எடுத்து செல்ல முடியும். எனவே அந்த மான்ஸ்டர் வால்ஃப் மினி வந்து இப்போது பரிசோதிக்கப்படுகின்றதாம். 2026 நிறைவுக்குள் அது பயன்பாட்டுக்கு வரலாம் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இருந்தாலும் இன்னமும் இந்த கரடிகளின் பாதிப்பு தொடர்வதன் காரணமாக கரடிகளுக்கும் பாதிப்பில்லாமல் மனிதர்களுக்கும் பாதிப்பில்லாமல் அவற்றை எப்படி விரட்ட முடியும் என்பது தொடர்பாகவும் யோசிக்கப்படுகின்றது. இவற்றுக்காக ஒரு சில வகையான நாய்களும் கூட பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவாம். பேர்டோக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாய்கள் வந்து ஜப்பானில் இயற்கையாகவே வாழக்கூடிய செமி வாயில் டாக்ஸாக இருக்கின்றன. இவற்றையும் கூட அங்கு பயன்படுத்துகின்றார்களாம். இவை கரடிகளை விரட்டக்கூடியவையாகவும் கூட இருக்கின்றன. கரடிகளுக்கும் பாதிப்பில்லாமல் மனிதர்களுக்கும் பாதிப்பில்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பில்லாமல் அந்த நாய்களை வளர்ப்பதன் மூலமாகவும் கூட மக்கள் இப்போது பாதுகாப்பு பெற தொடங்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஃபின்லாண்டில் வந்து வெற்றிகரமாக அந்த கரடிகளை விரட்டுவதற்காகவே வளர்க்கப்படக்கூடிய கரேலியன் பயோடாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாய்கள் அவையும் கூட இப்போது ஜப்பானுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த கரடிகளை விரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி பல வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த கரடிகளின் பாப்புலேஷனை அழிக்காமல் மக்கள் பாதுகாப்பு பெறக்கூடிய பல்வேறுபட்ட வழிமுறைகள் இப்போது அந்த கரடிகளை விரட்டுவதற்கு ஜப்பானில் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:29 ஆக இருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.
9: See.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:42 ஆகியிருக்கின்றது. யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அந்த விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு பகுதியில் பல நாட்கள் கடமையிலிருந்து அதுக்கு பிறகு அது இப்போது அமெரிக்கா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதன் முதலாவது துறைமுக நிறுத்தம் நேற்றைக்கு நிகழ்ந்திருந்தமை தொடர்பாக பகிர்ந்திருந்தோம். தாய்லாந்தில் சிட்டி ஆஃப் பட்டாயா அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் தான் அது அதன் முதல் நிறுத்தத்தை செய்திருந்தது. எனவே நேற்றைக்கு வந்த அந்த துறைமுக பகுதியில் அது நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அதன் தோற்றத்தை கண்டு இப்போது பலர் தங்களது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 1100 அடிகள் நீளமாக இருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பலின் அந்த ஒரு முன்பகுதி முழுவதுமே துருப்பிடித்த நிலையில் இப்போது காணப்படுகின்றமை தொடர்பான புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாம் கூட அதிகம் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 2025 நவம்பர் மாதத்தில் தான் இந்த லிங்கன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பல் வந்து அதன் ஹோம் போர்ட்டாக இருக்கக்கூடிய சான்டியாகோவிலிருந்து அது புறப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையில் மிக நீண்ட காலம், அதாவது ஒரு 286 நாட்கள் தொடர்ச்சியாக கடலில் இருந்ததன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு நிலைமை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் என்று சொல்லி நிபுணர்கள் பலர் தங்களது கருத்துக்களையும் கூட வெளியிட்டிருந்தார்கள். அந்த போர்க்கப்பல் வந்து மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராக பல மாதங்கள் போர் மற்றும் முற்றுகை நடவடிக்கைகளும் கூட ஈடுபட்டதை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இப்போதைய இந்த துரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் தொடர்ந்து ஒரு 60 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக கடலில் இயங்கக்கூடிய ஒரு கப்பலின் நீர்மட்ட பகுதியில் துருப்பிடிப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயம்தான் என்று சொல்லியும் அமெரிக்காவின் கடற்படையை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள் தங்களது கருத்துக்களையும் இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த துருப்பிடிக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சமாளிப்பது என்பது குறிப்பாக ஒரு கப்பல் கடலில் பயணிக்கின்ற போதோ அல்லது ஒரு முக்கியமான போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற போதோ செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது ஒரு இடத்தில் தரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த கப்பல் வந்து அதன் அந்த மட்டம் உயர்த்தப்பட்டு, அதாவது அந்த நீருக்கு வெளியே தெரியக்கூடிய அந்த பகுதி உயர்த்தப்பட்டு, அதுக்கு பிறகு இந்த சாண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு அந்த ரஸ்டை முழுமையாக அகற்றியதுக்கு பிறகு 2 coats ஆஃப் ரஸ்ட் ப்ரிவென்டேட்டிவ் ப்ரைமர் அதற்கு அடிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு இந்த நேவல் கிரே பெயிண்டை அதுக்கு பயன்படுத்துவார்கள். இந்த கப்பலுக்கே உரிய நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த கடற்படைக்கான அந்த ஒரு கிரே பெயிண்ட், அதுவும் கூட 2 coats வந்து அடிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த பராமரிப்பு பணிகள் இப்படித்தான் இருக்கும் என்பது தொடர்பாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போதைய இந்த நிலையில் கப்பல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அதை சரி செய்வதற்கு, அதாவது அந்த துருவை முழுமையாக அகற்றி மீண்டும் அதை வந்து ஒரு புதிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு குறைந்தது ஒரு 30 நாட்கள் தேவைப்படும் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் தாய்லாந்தில் அது தரித்திருக்கின்ற போது அதன் ஒரு முக்கியமான ஒரு சில பகுதிகளில் சில பராமரிப்புகள் செய்யப்படலாம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. கல்ஃப் ஆஃப் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய லியாம் சாபாங் அந்த போர்ட்டில், அந்த துறைமுகத்தில் தான் இப்போது அந்த லிங்கன் கப்பல் வந்து டாக் பண்ணப்பட்டிருக்கின்றது. பாங்காக்கிலிருந்து தெற்காக இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் பட்டாயாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் கூட அது காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். எனவே இந்த நிலையில் மிக நீண்ட நாட்கள் பணிக்கு பிறகு அந்த கப்பலில் இருந்திருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அவர்களது முதல் முழுமையான ஓய்வை அங்கு பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். எனவே அதுக்கு பிறகு மீண்டும் அவர்களது பயணம் தொடர வேண்டியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே 7 நாட்கள் அந்த துறைமுகத்திலே அந்த கப்பல் தரித்திருக்க போகின்றதாம். எனவே இந்த நிலையில் ஹை ப்ரையோரிட்டி ஒர்க்கை அவர்கள் அந்த 7-day போர்ட் விசிட்டில் செய்வதற்கும் கூட திட்டமிட்டிருக்கிறார்களாம். அதிக அளவில் துருப்பிடித்திருக்கக்கூடிய கப்பலின் பகுதி என்றால் எல்லா கப்பல்களுக்கும் பொதுவானது அந்த போ அந்த முன்பகுதி, வளைந்திருக்கக்கூடிய அந்த முன்பகுதி அல்லது அந்த முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அதிகமாக துருப்பிடிக்கின்றது. என்றால் கப்பல் முன்னோக்கி நகர்கின்ற போது
அது வந்து அதிகம் துருவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கடல் காற்று உப்பு போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே எப்போதுமே அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக கப்பலின் முன் பகுதிதானாம் இருக்கும். உப்பு நீர், கொந்தளிப்பான கடலில் பயணிக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு போன்றவற்றை அந்த பகுதிகள் தான் உள்வாங்கிக் கொள்ளுகின்றன. எனவே அந்த முன் பகுதியில் தான் இப்போது ஆரம்ப கட்டமாக அந்த துருவை அகற்றக்கூடிய நடவடிக்கைகள் இப்போது 7 நாட்கள் அந்த தாய்லாந்தில் தரித்திருக்கின்ற போது உடனடியாக செய்யப்படக்கூடிய ஒரு சில சரிபார்த்தல்கள் செய்யப்படும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதற்கு பிறகு மேலதிகமான பராமரிப்பு பணிகளை செய்யலாம் என்பது தொடர்பாக திட்டமிட்டிருப்பதாக இன்றைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த துரு தொடர்பான பிரச்சனையை வந்து செய்கின்ற போது கப்பல் பயணிக்கின்ற போதே அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ரஸ்டை அகற்ற முடியுமாம். ஆனால் அதன் கீழ்ப்பக்கங்களோ அல்லது அந்த ஓட்டலைனோ அண்மித்திருக்கக்கூடிய பகுதிகளில் செய்யப்படக்கூடிய அந்த துரு அகற்றும் பணிகளோ கப்பல் வந்து நிலையாக ஒரு இடத்தில் ஆழம் குறைவாக இருக்கின்ற இடத்தில் தரித்திருக்கின்ற போது மட்டும்தான் செய்யப்படக்கூடிய பணிகளாக இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது இந்த USS அப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் துருப்பிடித்த நிலையில் காட்சி அளிக்கின்றது. அதன் உடனடியான அந்த பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டு அதுக்கு பிறகுதான் முழுமையாக அது சீரமைக்கப்படும் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. 11:48 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

நேரம் 11:51. நேற்று இன்று நாளையின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகான பகல் பொழுது இன்றைக்கு அனுபவிக்கலாம். ஒரு சில நாட்கள் கடுமையான மழை காற்று எல்லாவற்றையும் சந்தித்து இன்றைக்கு சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளை அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றோம். தெளிவாக இன்று வானம் இருக்கின்றதுனவே வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கும். இப்போது 25 வெப்பநிலை, 33 வரை உணரப்படுகின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து இப்போதே இந்த கூடிய உணர்லையும் நாங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு சொல்லுகின்றார்கள். இரவில் 17 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். 7:50 இரவில் சூரியஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்படுகின்றது. எரிபொருள் விலை குறைய இருக்கின்றது. நாளைக்கு 2% விலை வீழ்ச்சி ஏற்படும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரை நேரமும் இன்றைய வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் தொடர்ந்த மேட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்தே விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. தொடர்ந்து நீரஜ் அணிந்திருப்பார். நன்றி, வணக்கம். நீங்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seyontax.ca.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
6: 16688.
4: பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே, அந்த தேவலோக தேனி.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM. எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் 12:01. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் 3 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலிமை போன்றி நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் வலிமை போன்ற ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக ஒலிக்க தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக கூட உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212. மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேற்றடிச்ச காற்று மழை அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னமும் பல இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நேற்று சம்திங் ஸ்பெஷல்ன்ற மாதிரி காற்றென்ன, மழை என்ன, சுழல் காற்று என்ன, சில இடங்களில் அதனுடைய பாதிப்புகள் தான் இப்போது. நேற்று பல விடயங்கள் நடைபெற்றிருந்தன. இந்த காற்று, அதே போன்று மின்னல் முழக்கம், இதுக்குமே வந்து வஞ்சமே இல்லாமல் எல்லாம் நடைபெற்றிருந்தது. சட்டுன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. சரி, அது தொடர்பான செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இன்னும் ஏராளமான செய்திகளும் இருக்கின்றன. 100 பேர் வந்து இன்றைக்கு வாக்களிக்க போறாங்க. காலையில் 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரி, இப்ப என்ன வெதர் அப்படின்னு சொன்னா, சிறந்த காலநிலை 25 இருக்கின்றது. வெப்பநிலை 33 நாங்கள் உணரப்போகின்றோம். அதிகூடிய வெப்பநிலையாக 26°C இருக்கப் போகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நல்ல செய்தி தான். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது. இன்றைக்கு கிருஷ்ணாஷ்டமியும் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, கிருஷ்ணனுக்கான ஒரு பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். 12:03.

12:08 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நேற்று இடம்பெற்ற இந்த கடுமையான ஸ்னோ ஸ்டோமில் இது வந்து மழை ஸ்டோம் தான், தண்டர் ஸ்டோம் என்று கூட சொல்லலாம். சரி, சில இடங்களில் டொனேடோ எல்லாம் வந்திருந்தது, சுழல் காற்று இப்படி என்று சொல்லி எந்த குறையும் இல்லாமல் எல்லா பக்கமும் எல்லாமே சேர்ந்து வந்திருந்த நிலையில் வந்து அப்பப்போ அவங்களோட அந்தந்த ஏரியா கேட்ட மாதிரி அவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற போல கூடி குறைஞ்சிருக்கும். சரி, இந்த நிலையிலே வந்து அதற்கான துப்புரவு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. ஆகவே சிட்டி என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், தங்களுடைய அந்த வேஸ்ட் கலெக்ஷன் வந்து சில வேளைகளில் டிலே பண்ணப்படலாம் உங்களோட பகுதிகளில். என்னென்று சொன்னால், இந்த ஸ்டோமின் காரணமாக ட்ராவலிங் வந்து கடினமாக இருக்கும். அதே போன்று தாங்கள் தொடர்ச்சியாக இந்த கிளீன் அப் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று ஏராளமான வீதிகள் முடக்கப்பட்டிருந்தன நேற்று. ஹைவேஸ் ஆகட்டும், நார்மல் ரோட்ஸ் ஆகட்டும், அதே போன்று சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஏர்லியாகவே வந்து நிறுத்தப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி. குறிப்பாக சிஎன்இ நார்மலாக வந்து 10 மணிக்குத்தானாம் மூடப்படும். ஆனால் நேற்றைய நாள் வந்து 7 மணியோடு எல்லாமே வந்து ரப்ப பண்ணப்பட்டு விட்டன என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், தங்களுடைய ஸ்டாஃப் அதே போன்று கெஸ்ட் போன்றோருடைய பாதுகாப்பு கருதி தாங்கள் இந்த வெதரை கருத்தில் கொண்டு 7 மணிக்கு வந்து அவற்றை நிறுத்தி விட்டோம் அப்படி என்று சொல்லி அதற்கான ஒரு மன்னிப்பையும் வந்து சிஎன்இ தெரிவித்திருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பன்னிரண்டு மணி 10 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: Your favorite music on your favorite station. 102.7. It's East FM.

12:24 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மாக்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மாக்கம் அகாடமி, தமிழ் இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மாக்கம் அகாடமி, 3351 மாக்கம் ரோட், யூனிட் 103, மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங், 416-795-0707. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நீட் அடிச்சு போட்ட மழையில் வந்து ஏராளமானோருக்கு மின்சாரங்களும் துண்டிக்கப்பட்டிருந்தன. டொரோனோ பகுதியிலே கிட்டத்தட்ட 65,000 வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி ஹைட்ரோ வண்ணம் தெரிவித்திருக்கின்றது. தங்களுடைய குழுவினர் வந்து மீளவும் மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக கடுமையாக உழைத்து வருகின்றார்கள். இதன் அடிப்படையிலே ஒரு 25,000 பேருக்கு வந்து மீளவும் மின்சாரம் கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் இன்னமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த மின்சாரம் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதேபோன்று நாங்கள் சொல்லியிருந்தோம், இன்றைக்கு வந்து ஒன்டாரியோவிலே 3 இடைத்தேர்தல்கள் இடம்பெறுகின்றன அப்படி என்று சொல்லி, அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். காலை 9 மணிக்கு ஆரம்பித்திருக்கின்றது வாக்கெடுப்பு, 9 மணி வரைக்கும் இடம்பெறப் போகின்றது. 1 வந்து ஹாமில்டன் ஸ்டோனி கிரீக் பகுதியில் இடம்பெறுகின்றது, அடுத்தது வந்து ஸ்காப்ரோ சவுத் வெஸ்டில் இடம்பெறுகின்றது, அதேபோன்று யோக் சிம்கோ பகுதி. இந்த 3 இடங்களிலும் ஒன்டாரியோவிலே இன்றைக்கு இந்த இடைத்தேர்தல்கள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடுமையான போட்டி சில இடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். காலை 9:00 இரவு 9 மணிக்குள் அந்த பகுதியில் இருப்பவர்கள் வாக்களித்துக் கொள்ள முடியும். 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் வியா ரயில் நிறுவனத்திற்காக 313 புதிய பயணிகள் ரயில் பெட்டிகளை தயாரிக்க 4.7 பில்லியன் டாலர்களை மத்திய அரசு முதலீடு செய்யவுள்ளது. பிரதமர் மாக்கானி இன்று தண்டபே ஒன்டாரியோவில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக வியா ரயில் பயணிகள் ரயில் பெட்டிகள் கனடாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 700 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மேக்கினன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் வியா ரயிலிற்காக புதிய ரயில் என்ஜின்களை கொள்வனவு செய்ய கிட்டத்தட்ட $2 பில்லியன் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த புதிய ரயில்கள் 2031 ஆம் ஆண்டில் சேவைக்கு வரவுள்ளன. இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிக குறைந்த முன்னேற்றத்தையே அடைந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 32 பேர், காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், சட்டத்திறனிகள் மற்றும் ஏனைய மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள், நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் ஏனைய மூலங்களை விரிவாக மதிப்பாய்வு செய்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஒப்புதல் இல்லாமல் ஹோமுஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என அந்நாட்டு நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அஜிஜி தெரிவித்துள்ளார். ஈரான் ஏற்கனவே ஹோமுஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் செப்டம்பர் 2ஆம் தேதி மேலும் 11 கப்பல்களை தனது தடுப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள ஹோமுஸ் தொடர்பான புதிய சட்ட முன்மொழிவில் தாங்கள் விரோத நாடுகள் என கருதும் நாடுகளின் இராணுவ மற்றும் வர்த்தக கப்பல்கள் ஈரானின் அனுமதியின்றி பாரசீக வளைகுடாவிற்குள் நுழையக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 டேஸாக இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டுல இருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டுல இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்ப புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்லை 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: Easy, tune பண்ணுங்க. East FM 102.7.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-8955-52
2: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
8: இசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. 12:48 நிமிடம் இஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மாக்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ் மேத் சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மாக்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மாக்கம் அகாடமி, 3351 மாக்கம் ரோட், யூனிட் 103, மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங், 416-795-0707, 416-795-0707. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நேற்று இந்த சீரற்ற காலநிலை காரணமாக விமான பயணங்களும் ஏராளமாக தடைப்பட்டிருந்தன, பாதிக்கப்பட்டிருந்தன என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரோனோ பியர்சன் ஏர்போர்ட்டில் வந்து 405 ஃப்ளைட்ஸ் வந்து தாமதமாகியிருந்தனவாம். அதே போன்று 144 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் இது வந்து நேற்று 9 வரையிலான அந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. ஆனால் உண்மையில் வந்து ஒரு சீரான காலநிலை, இந்த சீரற்ற காலநிலைக்கு முதலிருந்த நாளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கூட 37 ஃப்ளைட்ஸ் மாத்திரம்தான் நேற்று வந்து இந்த வெதர் காரணமாக கேன்சல் ஆகியிருந்தன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வெவ்வேறு காரணங்களுக்காக அப்பப்போ கேன்சல் ஆகும் போல இருக்கு. வெதர் காரணமாக 37 மாத்திரம்தான் கேன்சல் பண்ணப்பட்டிருந்தேன். ஆனால் மொத்தமாக நேற்று 144 கேன்சல் பண்ணப்பட்டிருந்து 405 ஃப்ளைட்ஸ் வந்து டிலே ஆகியிருந்தன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே டான்வலி பாக்வேயினுடைய ஒரு பகுதி வந்து சவுத் பவுண்ட், குறிப்பாக அனைத்து லீன்களும் இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை அந்த பகுதியில் செல்பவர்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். பகுதியளவிலே திறக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேல் விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 12:50. சரி, இதுக்கிடையில் இது ஒரு பாசிட்டிவான செய்தி என்ன என்று சொன்னால், பிரதமர் மாக்கானி அவர்கள் இன்றைக்கு இந்த பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே வந்து இது தொடர்பாக அவர் தண்டபையில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். அல்ஸ்டோம் பிளான்ட்டில் இருந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் 4.7 பில்லியன் டாலர்ஸை 313 புதிய பேசஞ்சர் கார்ஸ், இது வந்து விஆர் ரயிலுக்கானது, அதற்காக முதலீடு செய்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றார். இது வந்து முதல் முறையாக கடந்த 40 ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது மாத்திரமல்ல, இந்த முதல் முறையாக விஆர் ரயில் பேசஞ்சர் கார்ஸை வந்து கனடாவில் பில் பண்ணுவது கடந்த 40 இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஸ்டீவன் மெக்கினன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், விஆர் ரயில்ஸ் ஹிஸ்டரியில் வந்து இது ஒரு பெரிய ஒரு லார்ஜஸ்டான சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இதன் மூலம் புதிதாக 700 புதிய வேலைவாய்ப்புகள் அளவில் உருவாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் கடந்த ஜூலை மாதத்திலே அரசாங்கம் 2 பில்லியன் டாலர்ஸை புதிய லோகோமோட்டிவ்ஸ், இது வந்து விஆர்ஐலுக்கானது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அறிவித்திருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. புதிய ட்ரெயின்ஸ் வந்து 2031 பயணத்திற்கு தயாராகிவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 1:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6947293589.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பா, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: அட, கன்வீனியன் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச், ஸ்கார்ப்ரோ.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். மின்னஞ்சல் இருக்கின்றது. எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்வதற்கு istfm102.7@gmail.com, அதே போன்று தொலைபேசி 416-824-1212. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 25 இருக்கின்றது, 26 என்று அதிகூடிய வெப்பநிலை. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடையே இருக்கின்றது.

பார்த்ததில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னென்னு சொன்னால் டூரம் ரீஜன் டிரான்சிட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நீரெல்லாம் உள்ளே போந்து அப்படியெல்லாம் நேற்றையினால் ஆட்டி படைத்த இந்த வெதர் வந்து 100 வருடத்தில் இல்லாத அளவு அப்படின்னு சொல்லி சிட்டி தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போது டான்வலி பார்க்வேயினுடைய அனைத்து லேன்ஸும் வந்து ப்ளோ ஸ்ட்ரீட்டுக்கும் கார்டன் எக்ஸ்பிரஸ் வைக்கும் இடைப்பட்ட பகுதிகள் திறக்கப்பட்டிருக்கின்றனவாம். அதே போன்று டொரோனோ ஃபயர் சொல்லியிருக்கின்றது, தாங்கள் நேற்று 1500 கால்ஸுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருந்தது அப்படி என்று சொல்லியும் 60 டொரோனோ ஹைட்ரோ சொல்லியிருக்கின்றது 65,000 அளவிலான மக்களுக்கு வந்து இந்த பவர் அவுட்டேஜ் ஏற்பட்டிருந்தது. இப்போது 6,000 அளவிலான மக்களுக்கு இன்னமும் மின்சாரம் வரவில்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. சிஆர்சிஏ சொல்லியிருக்கிற டிஆர்சிஏ சொல்லியிருக்கிறது என்ன அப்படி என்று சொன்னால், சில இடங்களில் வந்து 10 to 112 மில்லிமீட்டர் அளவிலான அக்குமுலேஷனை தாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். சரி, அதே போன்று இந்த மழை வீழ்ச்சியை பார்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் வந்து ஒவ்வொரு அளவிலான மழை வீழ்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து டொரண்டோ ஈஸ்ட் எண்டிலே இன்று காலை வரையிலான ரெயின்ஃபால் என்னன்னு சொல்லி பார்த்தால் 54.4 மில்லிமீட்டர்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏட்டோபிகோவிலே வந்து 33.5 மில்லிமீட்டராக இருந்திருக்கின்றது. அதே போன்று மிசிசாகாவிலே 62.5 மில்லிமீட்டராக இருந்திருக்கின்றது. போல்டனில் 92.5 மில்லிமீட்டர் இருந்திருக்கின்றது மழை. அப்போ பார்க்கணும் நாங்கள் இவ்வளோத்திற்கு மழை அட்டிச்சூத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. மழை மட்டுமென்றாலும் அதொரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் காற்று டொனிடோ அப்படின்னு சொல்லி இடி முழக்கம் மின்னல் என்ன ஒரே கொண்டாட்டமாக இருந்ததுக்கு. சமரை வந்து நல்லா கொண்டாடி இருக்கிற இயற்கை எண்ணெய் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் செய்திருக்கிற ஒரு மாதிரி பெரிதாக ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பி இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் டொரண்டோவிலே ஒரு முக்கியமான இடம் ராஜர் ஸ்டேடியம் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. நேற்று அடித்த அந்த தண்டர் ஸ்டோம்ல அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இப்போது ராஜர்ஸ் ஸ்டேடியத்தை பொறுத்தளவிலே இது நிறைய அப்டேட் எல்லாம் செய்திருந்தது, அப்கிரேட் பண்ணியிருந்தது என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். டவுன்ஸ்வியூ பார்க் பகுதியில் இருக்கின்றது. 50,000 அளவிலான அவுட்டோர் மியூசிக் வென்யூவை கொண்ட ஒரு இடம்தான் இது. இதில் நிறைய பாதிப்புகள் வந்து நேற்றைய இந்த ஸ்டோமினால் வந்திருந்தது அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்ததாக இருந்தது, பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோமாக இருந்தது, அதனால தான் இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:09 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங், 416-795-0707.

0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-2-1-0-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4
1: கிடைக்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: என்ன சரியா சிரம
8: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

ஒரு மணி 23 நிமிடம் இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நேற்று இடம்பெற்ற ஸ்னோ தண்டர் ஸ்டோம் ஸ்னோ ஸ்டோம் அண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நாங்களே சொல்லி பழக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நேற்று நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து 100 வருட கால சாதனையை கூட முறியெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். 100 வருடத்தில் இல்லாத அளவிற்கு இதனுடைய பாதிப்பு இருந்தது. அதில் வான்ல கூட ஏராளமான இடங்களில் சிங் ஹோல் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல வீதிகள் வந்து அங்கேயும் முடக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வந்து ரதர்ஃபோர்ட் ரோடு, ஹண்டிங்டன் ரோடு இந்த பகுதியிலே சிங் ஹோல் வந்து உருவாகி இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான வெள்ளமும் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாகவும் இந்த வீதிகளில் குழிகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது வந்து அது சரி செய்யப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றதா. அதேபோன்று ஜெயின் ஸ்ட்ரீட் அண்ட் ஹைவே 407 பகுதியில் கூட அனைத்து லேன்களும் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் யோக் ரீஜனல் போலீசார் கூறியிருக்கிறார்கள். ஜெயின் ஸ்ட்ரீட் அண்ட் ஹைவே 7 பகுதியில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பவுண்ட் லேன்ஸ் ஓபன், ஆனால் நோர்த் அண்ட் சவுத் பவுண்ட் டு ஜெயின் ஸ்ட்ரீட் க்ளோஸ் பண்ணப்பட்டு தான் இருக்கின்றது இன்னமும் அப்படின்னு சொல்லியும் யோக் ரீஜனல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, ஏர் கனடா வந்து இந்த வேளையில் தெரிவித்திருக்கின்றது, தாங்கள் ஒரு 3 புதிய டெஸ்டினேஷன்ஸுக்கு நான்ஸ்டாப்பாக ஃப்ளைட்ஸை வந்து இயக்க இருக்கிறோம் வருகின்ற சமரில் இருந்து அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று தாங்கள் புதிய ஃப்ளைட்ஸை வந்து பாப்புலரான டெஸ்டினேஷன்ஸுக்கு வந்து அட் பண்ண போகின்றோம், சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக சமரில் 2027 நோர்வேயினுடைய ஆஸ்லோ, அதே போன்று அயர்லாண்டினுடைய ஷனன், பிரான்சினுடைய நைஸ் போன்ற இடங்களுக்கு, இந்த 3 இடங்களுக்கும் நான்ஸ்டாப்பாக ஃப்ளைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று இந்த ஆண்டு டிசம்பரிலே குவாட்டமாலா சிட்டிக்கான ரூட் வந்து அட் பண்ணப்படுகின்றது. இது வந்து பின்னர் இயர் ரவுண்டாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லியும் ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது. வருகின்ற ஆண்டிலே வந்து கோடை காலத்தில் வர இருக்கின்ற இந்த 3 டெஸ்டினேஷன்ஸுக்கும் எவ்வாறு ஃப்ளைட்ஸ் இருக்க போகின்றன நேரடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஆஸ்லோவுக்கு வந்து வாரத்தில் 4 நாட்கள் பயணிக்க இருக்கிறதாம். ஆஸ்லோவிலிருந்து டொரண்டோவுக்கு, டொரண்டோவிலிருந்து ஆஸ்லோவுக்கு அப்படின்னு சொல்லி 4 நாட்கள் வாரத்தில் இருக்க போகிறதாம் இந்த பயணம். ஜூன் 2 தேதிக்கும் அக்டோபர் 10 தேதிக்கும் இடையில் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று அயர்லாண்டுடைய ஷனனுக்கும் ஃப்ளைட்ஸ் இருக்க போகிறது 3 நாட்கள் வீக்லி அப்படின்னு சொல்லியும், இது ஜூன் 10 அக்டோபர் 2 வரைக்கும் இருக்குமாம். பிரான்சினுடைய நைஸுக்கு டொரண்டோவில் இருந்தான பயணம் வாரத்தில் 2 நாட்கள், அதாவது புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் இருக்க போகுது. ஜூன் 16, 2027 தொடக்கம், அக்டோபர் 23, 2027 வரையில். 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஜிடிஏ பகுதியில் நேற்று இடம்பெற்ற புயலின் போது டொரண்டோ தீயணைப்பு படை சுமார் 1500 அழைப்புகளுக்கு 24 மணி நேரத்தில் பதிலளித்துள்ளது. இது தீயணைப்பு துறையின் வரலாற்றில் இரண்டாவது அதிகபட்ச எண்ணிக்கையாகும். டொரண்டோ ஹைட்ரோவின் தகவலின்படி நேற்று 65,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. டொரண்டோவிற்கு வெளியே ஹைட்ரோவன் வாடிக்கையாளர்களில் 40,000 மேற்பட்டோர் இன்னும் மின்சாரமின்றி உள்ளனர். நகர பணியாளர்கள் கடுமையான சூழ்நிலையிலும் தொடர்ந்து பணியாற்றியமைக்காக மேயர் ஒலிவியா சவ் நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒன்டாரியோ மாகாண அரசின் நகராட்சிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு நெடுங்கணி கமநல சேவை நிலையத்தின் கீழுள்ள மாற இழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவளத் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புது குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மாறா இழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் புதுக்குளத்தின் கீழுள்ள விவசாய நிலங்களில் அப்பகுதி விவசாயிகள் நீண்ட காலங்களுக்கு முன்பிருந்தே நெற்செய்கை மேற்கொண்டு வந்துள்ளனர். தற்போது சிறுபற்றை காடுகளாக உள்ள நெற்செய்கை காணிகளை விவசாயிகள் துப்புரவு செய்யும் போது அதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ள வனவளத் திணைக்களம் மக்களின் காணிகளுக்கு எல்லைக்கற்களை இட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் 100% விவிபேட் இயந்திரங்களை எண்ண வேண்டும் எனவும் தாவேகா எம்எல்ஏ வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி திமுக வேட்பாளரும் தலைவருமான மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 4378607002.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

1:46 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மாக்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மாக்கம் அகாடமி. தமிழ் இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மாக்கம் அகாடமி, 3351 மாக்கம் ரோட், யூனிட் 103, மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங், 4167950707. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த ஸ்கேம்ஸ் தொடர்பான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு ஸ்கேம் வடிவம் தான் இது. ரீசெண்டாக நடைபெற்ற ஒரு விடயமாக இருக்கிறது. $56,000 ஒரு பெண்மணி இழந்திருக்கின்றார். இது என்னென்னு சொன்னால் ஒரு பேங்க் இன்வெஸ்டிகேட்டர் போன்று நடத்தப்பட்ட ஒரு ஸ்கேமாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த பெண்மணியிடம் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் பெரியை சேர்ந்த கேரி வாட்ரிச் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி, ஆண்டாரியோவை சேர்ந்தவர் தான். அங்கே இருக்கின்ற பெரியில் தான் இந்த பெண்மணி வசித்து வருகின்றாராம். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கின்றது. ஸ்கோஷியா பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஒருத்தர் வந்து கதைத்திருக்கின்றார். அப்போது இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இவருடைய கிரெடிட் கார்டு மணிடோபாவில் வைத்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அல்லது பயன்படுத்த ட்ரை பண்ணியிருக்கின்றார்கள் யாரோ. ஆகவே உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு லிங்கை நான் அனுப்புகின்றேன். ஆகவே நீங்கள் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்ட விடயங்களை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். அதற்கு பின்னர் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு கூறியிருக்கின்றார். இவரும் வந்து ஒரு ஸ்கோஷியா பேங்கினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த நபர் என்று சொல்லி அப்படியே நம்பி இருக்கின்றார். நம்பிவிட்டு இவர் அந்த தன்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் மேக் ஷோர் பண்ணப்பட்டதான் வேறும் சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னர் வந்த லிங்கை இவர் உடனடியாக கிளிக் பண்ணியிருக்கின்றார். இவர் நினைத்திருக்கின்றார் உண்மையிலே வந்து யாரோ தன்னுடைய அந்த கார்டை வந்து மிஸ்யூஸ் பண்ண வழிகிட்டு இருக்கின்றார்கள். அவை பேங்க்ல இருந்து தான் சரியான ஒரு ஆள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணியது தான் தாமதம். இவர் உடனடியாக தன்னுடைய பேங்க்ஸை அக்கௌண்ட்ஸை பார்த்துருக்கின்றார். ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸில் இருந்து லைன் ஆஃப் கிரெடிட்ல இருந்து எல்லாம் மிச்சம் மீதி வைக்காமல் எல்லாம் வலிச்சு துறைச்சி $56,000 வந்து அப்படியே அழுக்காக எடுத்துருக்கார்கள். இந்த நிலையில தான் அவருக்கு அப்படி இருந்திருக்க நீட்டு உழுக்கின இந்த வெதர் மாதிரி தான் அவருக்கு எந்த வெதர் எஃபெக்டும் இல்லாமலே இந்த செய்கையினால் அவருக்கு அந்த எஃபெக்ட் வந்திருக்கு. தனக்கு ஒரு சிக்க போலோன்னு நான் ஷேக்கியாக இருந்தேன், ஷேக் பண்ணியிருந்துதான் எனக்கு தன்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிலாம் அந்த அதிர்ச்சியை வந்து இவர் வெளியிட்டிருக்கின்றார். 56,000 எல்லா பகுதியிலும், எல்லா அக்கௌண்ட்லேருந்து, லைன் ஆஃப் கிரெடிட்லேருந்து, எல்லா பக்கத்தாலேயும் இவரிடமிருந்து மோசடி பண்ணி எடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர் உணர்ந்திருக்கின்றார். ஆனால் இறுதியில் ஒரு சுபம் அப்படி என்று சொல்லலாம். என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். உடனடியாக இவர் தன்னுடைய பேங்கை எல்லாம் தொடர்பு கொண்ட போது ஸ்கோஷியா பேங்க் ஒரு கிரேட்டான வேலை செய்திருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பணம் இப்போது இந்த பெண்மணிக்கு மீள திரும்ப கிடைத்திருக்கின்றது. $56,000 இல்லாட்டா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். சரி, இந்த நிலையில் ஸ்கோஷியா பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், நெஞ்சு நிமித்தி சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து எங்களோட கிளையன்ட்ஸோட டாப் ப்ரையாரிட்டி தான் முக்கியம், அவர்களை பாதுகாப்பது தான் எங்களுடைய வந்து அந்த முக்கிய ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் அவர்கள் அதை அந்த மோசடிகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு எப்படி இதை கவனமாக தாங்கள் ரிவ்யூ பண்ணுவது இப்படின்னு சொல்லி பல விடயங்களை வந்து கண்டறிந்து கொள்வதற்காக தாங்கள் நிறைய விடயங்களை வந்து உட்புகுத்தி இருக்கின்றோம். இதற்காக நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றோம். அதன் மூலம்தான் இந்த விடயத்தை தங்களால் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி ஸ்கோஷியா பேங்க் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அந்த பெண்மணி வந்து இப்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இருந்தாலும் இப்படி யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விடயம் வந்து கூறப்பட்டிருக்கிறது. எப்போவுமே வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறையவே சொல்லிக்கொண்டிருப்பாங்க, இந்த லிங்க்ஸ் வந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். ஆஃபிஷியல்ஸ் வந்து எப்போதும் ஓவர் த ஃபோனோ அல்லது ஆக்கள் அனுப்பியெல்லாம் அவங்கள்ட்ட விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. ஓவர் த ஃபோனில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் போன்று கால் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்க சரியான நம்பரை பார்த்து கால் பண்ணி கேளுங்க பேங்க்கு. இல்லாட்டா பக்கத்தில் இருந்தா ஒரு எட்டு போயிட்டு வாங்க, நேரடியாகவே போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த விடயம் கிளியர் பண்ணப்பட்டு விடும்.
அதை விட்டு விட்டு எடுத்த போனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போனீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் ஒரு விஷயம் நடைபெற்று விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே அந்த விடயத்தில் நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார்கள். 1:51 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீத் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707 மார்க்கம் அகாடமி.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாறலாம் உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca இலேயே ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட நீங்கள் இலகுவாக தரவிறக்கம் செய்யக்கூடிய வசதியும் இருக்கின்றது. அதனூடாகவும் நீங்கள் எங்களுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை கேட்டு மாறல முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே வந்து நாங்கள் வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 26°C இருக்கப் போகின்றது. அதேவேளையில் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சத்திற்கான ஒரு பொழுதாகவும் இருக்கின்றது. நாளைக்கும் அவ்வாறுதான் இருக்கப் போகிறது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 26°C இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 27°C இருக்கின்றது. இப்போது இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சொன்னதை விட 1° அதிகமாக தற்போது கிடைத்திருக்கின்றது. அதேபோன்று நாளைக்கு பார்க்கையில் இன்று மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஒப்பீட்டளவில் குறைவுதான். 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கிறதுன்னு சொல்லி அந்த நல்ல செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது.

righteous. 2:06 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் குழந்தைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 Markham Road.

ஆல் வெளியிடப்பட்டிருக்கிறது. $20 பெறுமதியான புதிய நாணயத்தால் இன்றைய நாள் பேங்க் ஆஃப் கனடாவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வந்து கிங் சார்ல்ஸ் அவர்களினுடைய படத்தை கொண்டதாக, அது மாத்திரமல்ல முதல் முறையாக வந்து ஒரு செங்குத்து வடிவிலான அந்த உருவப்படத்தை கொண்டதான பில்லாக இது காணப்படுகின்றது. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விடயம். அதிலும் ஏராளமான என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட அந்த சேஃப்டி விடயங்கள் எல்லாம் இதில் இருக்கின்றதாம். தங்க நிறத்திலே வந்து மேப்பிள் இலைகள் என்று சொல்லி ஒரு 3D ஷேப்போடு கூடியதான ஒரு வேர்டிக்கலான டாலராக இது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த புதிய $20 தாள்கள் வந்து 2027 முதல் பாவனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் பேங்க் ஆஃப் கனடா தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே 2வது எலிசபெத் மகாராணியார் அவருடைய உருவப்படங்கள்லாம் இருந்து வந்தது தெரிந்த ஒரு விஷயம். அதே வேளையில் இப்போது மன்னராக இருக்கின்ற சார்ல்ஸ் அவர்களுடைய உருவப்படம் இடம்பெறுகின்ற 1வது கனேடிய நாணயத்தாள் இது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1935 எந்த அரசர் அல்லது அரசி ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டதாக நாணயத்தாள்கள் கனடாவில் வெளியிடப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கின்ற சார்ல்ஸ் அவர்களுடைய இந்த உருவப்படத்தை அடுத்த நாணயத்தில் வந்து பொறிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஏற்கனவே பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசாங்கம் பேங்க் ஆஃப் கனடாவுக்கு அறிவுறுத்தி இருந்ததாம். அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த புதிய $20 நாணயத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ராயல் கனேடியன் மின்டை பொறுத்தளவில் 2023 முதலே மன்னர் சார்ல்ஸ் அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டு வந்திருந்தது. இப்போது வந்து பேங்க் ஆஃப் கனடா இந்த நாணய தாளை வெளியிட்டிருக்கின்றதும் ஒரு முக்கியமான விடயம். 2வது எலிசபெத் மகாராணி அவர் வந்து 70 ஆட்சி செய்து 96வது வயதிலே மறைந்திருந்தார். அதற்கு பின்னர் 2022 சார்ல்ஸ் 3 அவர்கள் மன்னராக பொறுப்பேற்றார் அரியணை ஏறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6479 8669.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:22 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், இந்த செப்டம்பர் மாதம் என்பது பலருக்கு வந்து இந்த நோய்களை கொண்டு வருகின்ற மாதம் அப்படின்னு சொல்லி டொரண்டோவினுடைய ஒரு ஃபேமிலி டாக்டர் வேரா ஹோஹுட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், இந்த சமரில் இருந்துட்டு ஒரு மாற்றம் வருகின்ற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் இருக்கும். பொதுவாக கோடைக்காலம் காலம் சீசனம் மாறுகின்றது. அதே போன்று கோடைக்காலம் பலருக்கு ஒரு விடுமுறை காலமாக இருந்திருக்கும். அதே வேளையில் செப்டம்பரில் வந்து மீளவும் பாடசாலை வேலை அப்படின்னு சொல்லி செயற்பட தொடங்குகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கும். அது மாத்திரமல்லாமல் இந்த வெப்பநிலை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கோடை நேரங்களில் வந்து நாங்கள் நிறையவே வெளியிலலாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ சுத்தமான காற்று எங்களுக்கு இருக்கும், நெருக்கமான தொடர்புகளும் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் ஆரம்பிக்கின்ற போது குளிரும் லேசாக ஆரம்பிக்க தொடங்கும். இதில் வந்து நாங்கள் வீடுகளில் அநேகமாக அடைக்கப்பட்ட இடங்களில் தான் இருப்போம். அது மாத்திரமல்லாமல் இதனால் ஒரு காற்று வந்து பொதுவாக அந்தளவிற்கு வந்து சுத்தமாகவும் இருக்காது. ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல தான் இருக்க போகுது. கிருமிகளும் வந்து அதனால அதிகமாக இருக்கலாம். அதோடு சேர்த்து நாங்கள் கோடை காலத்தில் நித்திரையும் வந்து குறைவாக கொண்டிருப்போம். அதனாலும் எங்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைவடையும் போதே ஒரு வைரஸ் தொற்று எங்களுக்கு ஏற்பட்டால் அது வந்து எங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை கூறியிருக்கிறார். இதனால தான் இந்த செப்டம்பர் மாதம் வரும்போது பலர் வந்து சிக்காவார்கள் அப்படின்னு சொல்லி இவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே வந்து பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு வந்து நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். அதில் குறிப்பாக இந்த அஸ்மா போன்ற சுவாச பிரச்சனை இருக்கின்ற குழந்தைகள் வந்து கொஞ்சம் இன்னமும் அவதானமாக இருந்து கொள்வது நல்லது. அதே போன்று அஸ்மா இல்லாதவர்கள் கூட எப்போதுமே உங்களுடைய முகங்களை வந்து கைகளால் டச் பண்ணாமல் அடிக்கடி வந்து அதை பார்த்துக்கொள்வது நல்லது. அடிக்கடி வந்து கைகளை கழுவுவது நல்லது. இருமல் அல்லது தும்மல் வரும்போது நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்வது, அல்லது கையில் எதுவும் டிஷ்யூ இல்லைண்டா கூட எல்போவில் வந்து அதை மூடி நாங்கள் தும்மிக்கொள்ள வேண்டும், இருமிக்கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே ஒரு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி வந்து வழக்கமாக இருக்கின்ற இந்த ஹைஜீன் மெத்தட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது, குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது, அதனால் இந்த நோய்கள் வந்து பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து நோய் ஏற்படும் போது நீங்கள் மருத்துவரை நாடலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்று தேவை இருந்தால் நீங்கள் மாஸ்கை போட்டு செல்வதும் வழியே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சில டிப்ஸை வந்து கூறியிருக்கின்றார். அதோடு இந்த காய்ச்சல் என்பது விட்டு விட்டு வருகின்ற காய்ச்சல், அல்லது வந்து 5 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் போது உடனடியாக மருத்துவரை நாடுவது நல்லது அப்படின்னு சொல்லியும் அவர் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது அவர்கள் உடனடியாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கனடாவில் வியா ரயில் நிறுவனத்திற்காக 313 புதிய பயணிகள் ரயில் பெட்டிகளை தயாரிக்க 4.7 பில்லியன் டாலர்களை மத்திய அரசு முதலீடு செய்யவுள்ளது. பிரதமர் மாக்கானி இன்று தண்டபே ஒன்டாரியோவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக வியா ரயில் பயணிகள் ரயில் பெட்டிகள் கனடாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 700 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் வியா ரயிலிற்காக புதிய ரயில் என்ஜின்களை கொள்வனவு செய்ய கிட்டத்தட்ட 2 பில்லியன் டாலர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த புதிய ரயில்கள் 2031 ஆண்டில் சேவைக்கு வரவுள்ளன. இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிக குறைந்த முன்னேற்றத்தையே அடைந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 32 பேர், காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் ஏனைய மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள், நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் ஏனைய மூலங்களை விரிவாக மதிப்பாய்வு செய்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஒப்புதல் இல்லாமல் ஹோமோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என அந்நாட்டு நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அஜிஜி தெரிவித்துள்ளார். ஈரான் ஏற்கனவே ஹோமோஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் செப்டம்பர் 2ஆம் தேதி மேலும் 11 கப்பல்களை தனது தடுப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள ஹோமோஸ் தொடர்பான புதிய சட்ட முன்மொழிவில் தாங்கள் சட்டவிரோத நாடுகள் என கருதும் நாடுகளின் ராணுவ மற்றும் வர்த்தக கப்பல்கள் ஈரானின் அனுமதியின்றி பாரசீக வளைகுடாவிற்குள் நுழையக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165081 9552 4165081 9552.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kiralitis.com.
7: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

2:45 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மாக்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மாக்கம் அகாடமி, தமிழ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மாக்கம் அகாடமி, 3351 மாக்கம் ரோட், யூனிட் 103, மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங், 416-795-0707. நேபாளிலே இடம்பெற்றிருந்த ஒரு திடீரென்று ஏற்பட்ட ஒரு காற்றாற்று வெள்ளம் அப்படி என்றும் சொல்லலாம். அதிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1000 அளவிலான மக்களின் உயிர்கள் வந்து இழக்கப்பட்டிருந்தன என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். இதிலே வெளிநாட்டவர்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். கனடாவிலே 30 பேர் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே ஒருவர் வந்து சொல்லியிருக்கின்றார், தான் சேஃபாக இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி. ஏனைய 29 பேரும் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை, எங்கே இருக்கின்றார்கள் அல்லது அப்படி என்று சொல்லி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த நிலையில் சிட்டி வந்து சொல்லியிருக்கிறது, நேற்று நடைபெற்ற இந்த தண்டர்ஸ்டோமிற்கு பின்னர் அநேகமான அவுட்டோர் பூல்ஸ் எல்லாம் இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும், தங்களுடைய க்ரூஸ் வந்து கடுமையாக ஒழித்து வருகின்றார்கள், தீயா வேலை செய்து வராங்க, அதெல்லாம் முடிந்த அளவிற்கு விரைவாக திறப்பதற்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. வேடிங் பூல்ஸ் கூட திறக்கப்பட்டு விட்டனவாம். ஆனால் ஹம்ப வேலி கோல்ஃப் கோர்ஸ் வந்து தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அங்கே மரங்கள் விழுந்து காணப்படுகின்றனவாம். அதே போன்று ஸ்கார்லட் வூட்ஸ் கோல்ஃப் கோர்ஸ் அதுவும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றதாம். அங்கே வெள்ளம் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. toronto.ca/storm-response அப்படி என்று போனீங்கன்னா உடனுக்குடன் இந்த அப்டேட்ஸை வந்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அப்படி என்று சிட்டி தெரிவித்திருக்கின்றது. toronto.ca/storm-response அப்படி என்று போகலாம் அப்படி என்று ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. சரி, இந்த வார இறுதி வந்து ஒரு நீண்ட வார விடுமுறையாக வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டுக்கான ஒரு நிறைவு வார நீண்ட வார விடுமுறை என்று கூட சொல்லலாம். அதுக்கு பின்ன கிறிஸ்மஸ் அப்படித்தான் வரும். சரி, இந்த நிலையத்திலே வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ், இந்த லேபடி நீண்ட வார விடுமுறையில் ஃபயர் ஒர்க்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கனடாஸ் ஒண்டர்லேண்டில் செப்டம்பர் 6 9:45 அவர்களுடைய அந்த சிக்னேச்சர் ஃபயர் ஒர்க்ஸ் ஷோ இடம்பெறுமாம். அவர்களுக்கன்றி தனித்துவமாக இருக்கிற அந்த ஃபயர் ஒர்க் ஷோவை 9:45 நீங்கள் பார்க்கலாம். ஒரு 15 அளவில் இது நடைபெறும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நயாகரா ஃபால்ஸிலும் ஃபயர் ஒர்க்ஸ் இடம்பெறும். அது வந்து 10:00 நடைபெறும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று போர்ட் எல்ஜின், டெக்கம்ஷே இப்படின்னு சொல்லி பல இடங்களில் நடைபெறுகின்றது. வசாகா பீச், செயின்ட் கேத்ரின்ஸ், வெல்லேண்ட் இப்படி என்று ஒவ்வொரு இடங்களில் நடைபெறுகின்றது. ஒரு சில இடங்களில் நீங்கள் பேவணியெல்லாம் போக தேவையில்ல, நீங்கள் வெளிப்புறங்கள் இருந்து கூட பார்த்து கொள்ள முடியும். அநேகமாக எல்லாம் ஃப்ரீயாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் பே பண்ணித்தான் அந்த இடத்துக்கு போக வேண்டும். அதையும் நீங்கள் கவனித்துக்கொள்ள முடியும். 2:48

2:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
1: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3:03 நேர்களை பொழுது முதல் 5 மணி வரை இஸ்எஃப்எம்மில் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 34 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் 2% குறைவடையே இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: subra mortgage financial solutions residential commercial kaana first second mortgages refinance renewal equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala no problem pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal bad credit consult proposal bankruptcy ullavargalum petrukolla mudiyum ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum subra mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

3:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள். தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள். பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ். அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல். பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் அனைத்து முறையிடத்தில் இன்றைய உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில், 416-795-0707.

0: ஜிடிஏ பகுதியில் நேற்று இடம்பெற்ற புயலின் போது டொரண்டோ தீயணைப்பு படை சுமார் 1500 அழைப்புகளுக்கு 24 மணி நேரத்தில் பதிலளித்துள்ளது. இது தீயணைப்பு துறையின் வரலாற்றில் 2வது அதிகபட்ச எண்ணிக்கையாகும். டொரண்டோ ஹைட்ரோவின் தகவல்படி நேற்று 65,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. டொரண்டோவுக்கு வெளியே ஹைட்ரோவன் வாடிக்கையாளர்களில் 40,000 மேற்பட்டோர் இன்னும் மின்சாரமின்றியுள்ளனர். நகர பணியாளர்கள் கடுமையான சூழ்நிலையிலும் தொடர்ந்து பணியாற்றியதற்காக மேயர் ஒலிவியா சோ நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒன்டாரியோ மாகாண அரசு நகராட்சிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் மாகாண முதல்வர் டாக் போர்ட் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு நெடுங்கேணி கமநல சேவை நிலையத்தின் கீழுள்ள மார இழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவள திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மாராயிலுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் புதுக்குளத்தில் கீழுள்ள விவசாய நிலங்களில் அப்பகுதி விவசாயிகள் நீண்ட காலங்களுக்கு முன்பிருந்தே நெற்செய்கை மேற்கொண்டு வந்துள்ளனர். தற்போது சிறுபற்றை காடுகளாக உள்ள நெற்செய்கை காணிகளை விவசாயிகள் துப்புரவு செய்யும் போது அதற்கு தடை ஏற்படுத்தியுள்ள வனவள திணைக்களம் மக்களின் காணிகளுக்கு எல்லை கற்களை இட்டு ஆக்கிரமிப்பை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்னை குளத்தூர் தொகுதியில் 100% விவிபேட் இயந்திரங்களை எண்ண வேண்டும் எனவும் தாவேக எம்எல்ஏ வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி திமுக வேட்பாளரும் தலைவருமான மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான நேர்காணலோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். பல்வேறுபட்ட முக்கியமான நலத்திட்டங்களை எங்களுடைய மக்கள் மத்தியில் இலங்கையில் முன்னெடுத்து வருகின்ற நிறுவனமாக நிவாரணம் அமைப்பு காணப்படுகின்றது. நிவாரணம் அமைப்பினால் அண்மையில் வடக்கு கிழக்கின் மருத்துவமனைகளுக்காக சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கான இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வழங்கப்பட்டமை செய்திகளில் முக்கிய இடத்தினை பிடித்திருந்தது. இந்த இயந்திரங்களை வழங்குகின்ற நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான கெனடி யுஎஸ் தலைவர் மற்றும் வடக்கு ஆளுநர் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர். செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பினால் வழங்கப்பட்ட இந்த உதவிகள், அது மட்டும் இல்லாமல் முன்னரும் வழங்கப்பட்டு வருகின்ற இந்த உதவிகள் பல்வேறுபட்ட மட்டங்களிலும் வரவேற்பு பெற்றிருந்த சூழலில் நாங்கள் இந்த நிகழ்வு மற்றும் அதனால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நலத்திட்டங்கள் தொடர்பில் செந்தில்குமரன் அவர்களோடு நேரடியாக பேசுகின்றோம். வணக்கம் செந்தில்குமரன் அவர்களே.
1: வணக்கம் ரிஷி. வணக்கம் இஸ்டெஃப்எம் நேயர்களுக்கும்.
0: மீண்டும் இஸ்டெஃப்எம் ஊடாக பேசுவதில் மிக மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த மருத்துவமனைகளுக்கு இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வழங்கப்பட்ட விடயம் என்பது பரவலாக கவனம் பெற்றிருந்தோர் விடயம், வரவேற்பு பெற்றிருந்தோர் விடயமாக இருக்கிறது. இந்த நிகழ்வு பற்றி கூற முடியுமா?
1: முதற்கன இதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பங்களித்த அத்தனை உள்ளங்களுக்கும் கூடான கோடி நன்றி. இந்த டயாலிசிஸ் நான் ஏன் ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்றேன்டா, பிசைட்ஸ் ஹார்ட் சர்ஜரி தான் எங்களோட மெயின் பிரைம். இது கஷ்ட நலிந்த நோயாளிகளுக்கான இது சத்திர சிகிச்சை. ஆனா இது முக்கியமா இது பண்ணா, ரொம்ப பேர் வந்து இந்த டயாலிசிஸ் தேவையால செய்ய இயலாம மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனாலதான் நான் மொத்தமாக 6 டயாலிசிஸ் மிஷின்களை நான் 83,544 முடிஞ்சது இந்த மிஷின்ஸ். மிக நல்லா நடந்தது. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா நடந்தது. நாங்கள் கனடா ஹை கமிஷனர் கௌரவ இசபல் மார்டின் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து, நாளுக்கு மாதிரி தந்து, கிளிநொச்சிக்கும் வருகை தந்தவர் வந்து இந்த மிஷின்களை, இந்த இயந்திரங்களை சம்பிரதாய முறைப்படி கையளிக்கப்பட்டது மருத்துவமனைகளுக்கு. தான் கெனடியர்களை நான் வந்து பெருமைப்படுத்த நான் சொன்னேன். அப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப எளிமையானவர்.
2: I thank you really for everything you have been doing and I know you'll continue doing. So thank you so much. You make us very, very proud.
3: Thank you.
2: Thank you so much.
3: Thank you.
2: Thank you. And thank you, Governor, very much for your support as well. Thank you very much. Thank you.
1: இந்த 6 டயாலிசிஸ் மிஷின் ருஷி, ஒன்று கனடா கந்தசாமி ஆலயம் வழங்கினது, இன்னொன்று குவாலிட்டி பேக்கரி என்ன உரிமையாளர் திரு பிரான்சிஸ் அந்தோணி பிள்ளை, அவர் தன்னுடைய தாயாருடைய பெயர்ல டயாலிசிஸ் மிஷின். இன்னொரு மிஷின் வந்து பேர் குறிப்பிட விரும்பாத ஒருத்தர் வந்து இந்த இதுக்கான 14 சொத்தை வழங்கியிருந்தவர். அதை விட இந்த 3 மிஷின் நிவாரண அமைப்பு வழங்கினது.
0: முக்கியமான உதவிகள் என்பதை தாண்டி கெனடிய மக்களாக அந்த உதவிகளை செய்கின்ற பொழுது நாட்டுக்கும் அது பெருமை தருகின்ற உடையமாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த உதவிகளை செய்வதில், குறிப்பாக இந்த டயாலிசிஸ் இயந்திரங்களை வழங்குவதாக இருக்கலாம், அவ்வாறான விடயங்களில் என்ன திட்டத்தினை வைத்திருக்கின்ற செந்தில்குமார் அவர்களே?
1: நல்ல ஒரு கேள்வி. என்னடா, நான் எப்பவுமே இங்க தேவை இருக்கும் அங்க போய் நாங்கள் கொடுக்கறது. ஆனா மலையத்தை பொறுத்தவரையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மறக்கப்பட்ட மக்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்க அந்த கார்டியாலஜிஸ்டையும் எத்தனையோ முறை நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நீங்க மரணிக்கும் தருவாயில் இருக்கும் அவங்கள தந்தீங்கன்னா நான் காப்பாத்துறேன். ஆனா அது ஒரு விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைன்னபடியா போன முறை நான் என்ன செய்யறேன், போன வருஷம் போய் பேப்பர்லயும் பேஸ்புக்லயும் ஆட்டா போட்டுட்டு 3 இடத்துல போய் நான் நின்று கலெக்ட் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதுல கிட்டத்தட்ட 15 பேருக்கு நாங்க இதய சத்திர சிகிச்சையும் அந்த முக்கியமான ஸ்டென்ட் வைக்கிற இதுவும் ப்ரொசீஜரும் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்து பல பேருக்கு செய்ய இருக்கிறோம். அந்த நேரத்துல அவங்களுக்கு நோட் பண்ணேன்னா, இந்த என்டையர் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த மலையகம் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு டயாலிசிஸ் சென்டர்ன்றது இல்ல. எல்லாரும் கண்டிக்கு தான் போகணும். இப்ப டிக்கோயால இருந்து ஒருத்தர் போகணும்ண்டா அந்த சுற்றுப்புறம் ஹட்டன்ல இருந்து 4 மணித்தியாலம் பஸ் பயணம், 4 மணித்தியாலம் டயாலிசிஸ் செய்து அதுக்கு பிறகு 4 மணித்தியாலம் திருப்பி பஸ் எடுத்து வாராண்டா, நீங்க 12 மணித்தியாலம் உங்களோட குடும்பத்தை விட்டு நீங்கள் போறீங்க. 3 மிஷின் அங்க தேவை கட்டாயமா. 3 மிஷினும் ஒரு குருதி சுத்திகரிப்பு இதுவும் கொடுத்தால் அவங்கள் அதை போல ஒரு புண்ணியம் உண்மையா ஒன்றுமே இல்லை. என்னடா அந்த அளவுக்கு அந்த அந்த சனம் வந்து கஷ்டப்படுது. சோ இதுதான் என்னுடைய அடுத்த திட்டம். அதை விட எங்களோட வழக்கமா செய்து கொண்டிருக்கிற இந்த இதய சத்திர சிகிச்சைகள், உங்களுக்கு தெரியும் இப்ப எத்தனையோ பேரை நாங்க காப்பாத்திட்டோம். இப்ப 202 சர்ஜரி முடிஞ்சது. நாங்கள் கொடுத்த ஒரு பக்கமா நாங்கள் கலம்புல கொண்டு வந்து இந்த பிரைவேட் சர்ஜரிஸ் செய்து கொண்டிருந்தாலும், மருத்துவ கட்டுமானங்களை நாங்கள் இந்த டயாலிசிஸ் எப்படி கொடுத்த அந்த மருத்துவ கட்டுமானத்தை கூட்டினமோ அதே மாதிரி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இரண்டு வருடங்களுக்கு முன் எங்களை கனடா அம்பாசடர் ஊடாக கொடுத்த எக்கோ மிஷின் வித் TOE ப்ரோப்ஸ் என்ற ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்டால தான் அங்க வந்து இளம் வயதினருக்கான சத்திர சிகிச்சை இதய சத்திர சிகிச்சையை செய்யக்கூடிய மாதிரி இப்ப முதலும் செய்து கொண்டிருந்தவங்க. ஆனா அந்த யங்கான ஆக்களை எங்களை அந்த எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து அந்த எக்யூப்மெண்ட் நாங்கள் வந்து நிவாரண அமைப்பின் சார்பாக $95,000 செலவுல இரண்டு வருடங்களுக்கு முன் எடுத்து கொடுத்தபடியால் இப்பொழுது அங்கேயே 350 சர்ஜரி அதுக்கு தாண்டிட்டு கிட்டத்தட்ட 370 கிட்ட வந்துட்டு இந்த 16 பேர் கொண்ட டீம் எங்கட எத்தனையோ சத்திர சிகிச்சைகளை கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட சத்திர சிகிச்சைகள் அந்த 201 இவங்க மட்டுமே 100 மேல செய்துட்டாங்க. அவங்க 1% வாங்காம
0: வடமையாக நீங்கள் செய்து வருகின்ற இந்த MGR சார்ந்த நிகழ்ச்சி MGR 110 இந்த முறையும் இடம்பெற போனது அது குறித்த விடயங்கள் பற்றி கூற முடியுமா?
1: இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்கள் இதுக்கும் எங்கட இந்த பாதிக்கப்பட்ட இந்த உறவுகளின் கண்ணீரை துடைப்பதற்கு உயிர்களை காப்பதற்கு அன்பு கூர்ந்து நீங்கள் போய் இந்த இந்த எங்கட நிகழ்ச்சிக்கு வாங்கோ அருமையா இருக்கும். எங்கட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஹவுஸ்ஃபுல் ஷோவா நடக்கிறது. நீங்க வர முடியாட்டி கூட போனா கூட டிக்கெட்டுகளை எடுப்பதன் மூலமாக இந்த உயிர்களை காக்க உதவுவீர்கள். மற்றது நீங்க இந்த MGR நிகழ்வா இருக்கட்டும், நான் போய் வர செலவா இருக்கட்டும், தங்குறது அங்க இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இவ்வளவு பேர்கிட்ட சாலரியில இருந்து எல்லாமே நானும் எனது துணைவியாரும் தான் நிரஞ்சனாவும் தான் பே பண்றோம். எங்கட ஒரு கான்ட்ரிபியூஷன் வார 100 வீதம் சென்ற MGR 109 கிட்டத்தட்ட 227,000 அது வந்தது அவ்வளவும் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பயன்படுது. ஸோ இதன் இந்த டிக்கெட்டுகள் $30, $60, $100 இது நீங்க இதுதான் கொடுக்கணும் இல்லை இது கூடவும் விருப்பமான ஆட்கள் கொடுக்கலாம். எத்தனையோ பேர் வந்து நீங்கள் உங்கள இந்த முழு இதய சத்திர சிகிச்சை ஒரு ஒரு உயிரை கொடுக்கற காப்பாத்துறதுக்கு $7,000 முடியுது. அதை கூட இப்ப சமீபத்துல மார்டின் பேக்கரி ஷாரு அவர் வந்து 2வது பிள்ளைக்கான சத்திர சிகிச்சைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி பல பேர் வந்து முன் வந்து எத்தனையோ செலவு நாங்கள் செய்யறோம். இந்த 7,000 என்று சொல்றது அந்த குடும்பத்தையே அந்த சந்ததியே வாழ வைக்கும். இது இதை பொறுத்தவரைக்கும் வெரி டிரான்ஸ்பரண்டா செய்யறோம். அதனாலதான் எங்களுக்கு எம்பசியில இருந்து எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்றாங்க. என்னென்றால் நீங்க தார 100 வீதமும் இந்த மக்களின் உயிர்கள் காக்க பயன்படுது. இந்த டிக்கெட்டுகளை நீங்க வந்து சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்துருக்கேன். இதை எடுக்கலாம் இல்லைன்னா என்ன தொடர்பு கொள்ளலாம் நீங்க டொனேஷன் கொடுக்கற விருப்பமாக்கள். என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து 416-206-7652-416-2-0-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652-7652
0: தொடர்ந்தும் பல்வேறுபட்ட நலத்திட்டங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றீர்கள். எனவே அதற்கு நாங்கள் இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செந்தில்குமரனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்கள் அறிந்து கொள்ள 416-200-7652 என்ற இலக்கு முடாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி திரு செந்தில்குமார் அவர்களை நேரத்தில் இஸ்டெஃபம் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பல விடயங்களை பேசிக்கொள்ளலாம்.
1: நன்றி. இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நீங்க வழங்கினதுக்கு, அதே சமயம் இஸ்டெஃபம் நிர்வாகத்துக்கும் திரு நடா ராஜ்குமார் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே நான் கேட்க போதெல்லாம் உங்களோட கதவுகள் திறந்து இருக்கு, அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன்.
0: நன்றி. எப்பொழுதும் கேளுங்கள் இஸ்டெஃபம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்கார்போ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
6: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

4:03 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 35 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% குறைவடைய இருக்கின்றது.

4 மணி 7 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் மார்க்கம் அகாடமி.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration.

0: ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபைலிங், க்ளோசிங் அண்ட் HST ரீபேட், இத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் மற்றும் PTC லைசன்ஸ், இவற்றுடன் சிட்டி மற்றும் ஆல்கஹோல் அப்ரூவல். இவை மட்டுமல்ல, கெனேடியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM பிசினஸ் சொல்யூஷன், 6475221775, 6475221775. KMBusiness.ca.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
6: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

0: பாட்டுக்கொரு பண்பலை
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமட் தம்சீன் 437-860-7002.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-7004-8074.
8: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
9: 4:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளிப்பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றைய உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கில், 416-795-0707.

0: கனடாவில் வியா ரயில் நிறுவனத்துக்காக 313 புதிய பயணிகள் ரயில் பெட்டிகளை தயாரிக்க 4.7 பில்லியன் டாலர்கள் மத்திய அரசு முதலீடு செய்யவுள்ளது. பிரதமர் மார்க்கானி இன்று தண்டபே ஒன்டாரியோவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக வியா ரயில் பயணிகள் ரயில் பெட்டிகள் கனடாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 700 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மேக்கினன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் வியா ரயிலுக்காக புதிய ரயில் இன்ஜின்களை கொள்வனவு செய்ய கிட்டத்தட்ட 2 பில்லியன் டாலர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய ரயில்கள் 2031 ஆண்டில் சேவைக்கு வரவுள்ளன. இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கடுமையான மனிதுரிமை மீறல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிக குறைந்த முன்னேற்றத்தையே அடைந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 32 பேர் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் ஏனைய மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள், நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் ஏனைய மூலங்களை விரிவாக மதிப்பாய்வு செய்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஒப்புதல் இல்லாமல் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என அந்நாட்டு நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அஜிஜி தெரிவித்துள்ளார். ஈரான் ஏற்கனவே ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் செப்டம்பர் 2 மேலும் 11 கப்பல்களை தனது தடுப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள ஹோர்முஸ் தொடர்பான புதிய சட்ட முன்மொழிவில் தாங்கள் விரோத நாடுகள் என கருதும் நாடுகளின் ராணுவ மற்றும் வர்த்தக கப்பல்கள் ஈரானின் அனுமதியின்றி பாரசீக வளைகுடாவுக்குள் நுழையக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

4:37 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளிப்பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் அனைத்து முறை இடத்தில் இன்றைய உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில், 416-795-0707.

0: வாங்கிடுச்சு.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம். எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426. முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough.
4: அனுப்பினான் அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building in Ullay. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

4:53 ஒழித்த அந்த பாடலோடு நிரப்பிக்க வருகின்றது இந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. 5 மணியிலிருந்து காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேலை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

5:03 நேர்களை இப்பொழுது முதல் 7 மணி வரை ஸ்டெஃபமின் காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-4440 வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 35 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வாகன எரிபொருளின் விலை 2% குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

0: 5:07 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம். நல்ல சூமா இருக்கும் டான் மில் சந்திர, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: கண்கள் ஏதோ ஒன்ற பாடல எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி டான் மில் சந்திரன், வணக்கம்.
1: நன்றி லவன்ஜா, நன்றி, வணக்கம்.
0: 7 வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். 416-5544-0400 416-5544-0400

0: 5:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நேற்றுக்கு வந்த புயலுக்கு பின் அமைதி அந்த மாதிரி.
0: இப்போ அமைதியா பாட்டு கேட்க போறீங்களா? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு ஒருவர் வாழும் ஆலயத்திலிருந்து சிங்காரப்பெண்ணுடைய அந்த பாட்டை கேட்க விரும்புறேன்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரோஹிணி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00, 416-55-44-00.

0: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 இருந்து $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: Your favorite music on your favorite station, 102.7.

0: 5:24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, நான் ரவி கதைக்கிறேன். அப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் ரதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம், நன்றி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எங்கே அந்த வண்ணிலா, அங்கே அந்த வண்ணிலா, அந்த பாடல விரும்பி கேட்கிறேன்.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரதி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி, தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கில். 416-795-0707. 5:25, 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம் காஃபி டபுள் டபுளில். 416-55-4440-400, 416-55-4440-400.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: ஜிடிஏ பகுதியில் நேற்று இடம்பெற்ற புயலின் போது டொரண்டோ தீயணைப்பு படை சுமார் 1500 அழைப்புகளுக்கு 24 மணி நேரத்தில் பதிலளித்துள்ளது. இது தீயணைப்புத் துறையின் வரலாற்றில் 2வது அதிகபட்ச எண்ணிக்கையாகும். டொரண்டோ ஹைட்ரோவின் தகவல்படி நேற்று 65,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. டொரண்டோவுக்கு வெளியே ஹைட்ரோவன் வாடிக்கையாளர்களில் 40,000 மேற்பட்டோர் இன்னும் மின்சாரமின்றியுள்ளனர். நகர பணியாளர்கள் கடுமையான சூழ்நிலையிலும் தொடர்ந்து பணியாற்றியதற்காக மேயர் ஒலிவியா சோ நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒன்டாரியோ மாகாண அரசு நகராட்சிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் மாகாண முதல்வர் டாக் போர்ட் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு நெடுங்கேணி கமநல சேவை நிலையத்தின் கீழுள்ள மார இழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவள திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மாரா இழுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் புதுக்குளத்தில் கீழுள்ள விவசாய நிலங்களில் அப்பகுதி விவசாயிகள் நீண்ட காலங்களுக்கு முன்பிருந்தே நெற்செய்கை மேற்கொண்டு வந்துள்ளனர். தற்போது சிறுபற்றை காடுகளாக உள்ள நெற்செய்கை காணிகளை விவசாயிகள் துப்புரவு செய்யும் போது அதற்கு தடை ஏற்படுத்தியுள்ள வனவள திணைக்களம் மக்களின் காணிகளுக்கு எல்லை கற்களை இட்டு ஆக்கிரமிப்பை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்னை குளத்தூர் தொகுதியில் 100% விவிபேட் இயந்திரங்களை எண்ண வேண்டும் எனவும் தாவேக எம்எல்ஏ வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி திமுக வேட்பாளரும் தலைவருமான மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 நிமிடம். காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சிவானந்தன்? என்ன பாட்டு கேட்க போறீங்க
2: சிவானந்தன்?
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சிவானந்தன், வணக்கம். 7 மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-0-4-0 416-55-44-0-4-0

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம். வணக்கம்
6: வணக்கம்
5: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
6: என்ன
5: பாட்டு கேக்கலாம்? எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி ராஜ், வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.
5: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4440. உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள், தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள், பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ், அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல், பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில், 416-795-0707.

0: 5:47 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்து நீர் வணக்கம். எப்படி இருக்கீங்க உடுப்பட்டியூர் ராஜா?
1: மிகவும் நலம், வேலையோடு இருக்கேன். காலநிலை எல்லாம் ஓகே இருக்கிறது. நீங்க நலமோ?
0: நாங்களே நல்ல சும்மா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஒரு குரூப்பான பாடல், எனக்கு பிடிச்ச பாடல். படிச்சு பார்த்த நேரில் குடிச்சு பார்த்து ஏறி தந்தேன். எனக்கு யூஸ்வலாக நடக்கிறதான நல்ல விஷயம், நல்ல பாடல்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உடுப்பட்டியூர் ராஜா, வணக்கம். வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 4176619 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4516554 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0
2: மலையேறி.

0: 5:53 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சும்மா இருக்கோம். சொல்லுங்க கரண், என்ன பாட்டு கேட்க போறீங்க? கல்யாண

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.

6:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி. 7:30 வரை இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 35 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% குறைவடைய இருக்கின்றது.

ஆறு மணி ஏழு நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. டபுள் டபுள் ஏழு மணி வரை இணைந்து கொள்ளலாம். 4165440 உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமா? மார்க்கம் அகாடமி வழங்கும் சிறப்பான கல்வி வகுப்புகள். தமிழ் மொழியை அழகாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தமிழ் வகுப்புகள். பள்ளி பாடங்களில் சிறந்து விளங்க இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ். அனைத்து பாடங்களுக்கும் அனுபவமுள்ள ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல். பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கம் அகாடமி. தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், சயின்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யுங்கள். மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், யூனிட் 103, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில். 416-795-0707.

0: ஆறு மணி 13 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்களே நல்ல சும்மா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அவருக்காக வந்து நான் கண்ணான கண்ணி இந்த பாட்டை கேட்கின்றேன். அவருக்கும் அவருடைய அக்கா மீனிதா, அம்மா ஜாலினி, வீரழகன் அண்ணா, தமிழன் அண்ணா, அபியக்கா, எல்லோருக்காக வேண்டியும் குடும்பத்தாருக்காகவும் இந்த பாட்டை ஒருத்தருக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்.
0: லட்சுமி, நாங்களும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-400, 416-5544-400.

0: எங்கும் கேட்கும் இசை eastfm.ca. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 16 Yards நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் 6 Yards இன் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6479 8669.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸ் உடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
4: 416-461-6401.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன்.
6: 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
7: நான் ரபேசன் துராசா கேக்குறேன்.
6: எப்படி இருக்கீங்க ரபேசன்?
7: ஓ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: தளபதி படத்துல இருந்து காட்டுக்குயில்.
6: நல்ல பாடல் உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்ற பாட்டு. எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.
6: 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-416-55-44-404.

கனடாவில் வியார் ரயில் நிறுவனத்துக்காக 313 புதிய பயணிகள் ரயில் பெட்டிகளை தயாரிக்க 4.7 பில்லியன் டாலர்கள் மத்திய அரசு முதலீடு செய்யவுள்ளது. பிரதமர் மார்க்கானி இன்று தண்டபே ஒன்டாரியோவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக வியார் ரயில் பயணிகள் ரயில் பெட்டிகள் கனடாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 700 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மேக்கினன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் வியார் ரயிலுக்காக புதிய ரயில் இன்ஜின்களை கொள்வனவு செய்ய கிட்டத்தட்ட 2 பில்லியன் டாலர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய ரயில்கள் 2031 ஆண்டில் சேவைக்கு வரவுள்ளன. இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிக குறைந்த முன்னேற்றத்தையே அடைந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 32 பேர் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் ஏனைய மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள், நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் ஏனைய மூலங்களை விரிவாக மதிப்பாய்வு செய்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஒப்புதல் இல்லாமல் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என அந்நாட்டு நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அஜிஜி தெரிவித்துள்ளார். ஈரான் ஏற்கனவே ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் செப்டம்பர் 2 மேலும் 11 கப்பல்களை தனது தடுப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள ஹோர்முஸ் தொடர்பான புதிய சட்ட முன்மொழிவில் தாங்கள் விரோத நாடுகள் என கருதும் நாடுகளின் ராணுவ மற்றும் வர்த்தக கப்பல்கள் ஈரானின் அனுமதியின்றி பாரசீக வளைகுடாவுக்குள் நுழையக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஆறு மணி 35 நிமிடம் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஹலோ வணக்கம்
1: வணக்கம் தர்ஷினி எப்படி இருக்கீங்க
2: நாங்களும்
1: நல்ல சோமா இருக்கிறோம் என்ன பாட்டு கேட்க போறீங்க தர்ஷினி
2: எனக்கு சௌக்கியமா கண்ணி
1: சரி எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம் நன்றி உங்களுக்கு வணக்கம்

0: 6:41 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரவி ஹரிகரன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓம் நல்ல சோமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பெரியண்ணா படத்துல இருந்து பொள்ளாச்சி மேல ரோட்டுல என்ற பாடலை கேட்கிறேன்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரவி, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

ஒலிக்கின்ற இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஏஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 3322989. Some conditions may apply.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
4: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். Legacy Learning Hub, 2225 Markham Road, Unit 205, Scarborough, 647-532-2564. LegacyLearningHub.ca.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24-ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
1: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
9: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
9: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
10: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
11: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 647-522-1775. KM Business business.ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 7:02. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்களும் நம்ம ஊரின் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்க முடியும். தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகில் எங்கிருந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை பார்த்தமென்றால் தற்பொழுது 25 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 31 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 17 டிகிரி செல்சியஸாகவும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 24 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 29 இருக்கப்போகின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 முதல் 2% குறைவடைய இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில் வளமை போலவே இன்றைக்கும் எல்லா விடயங்களும் உங்களுக்காக எடுத்து வரப்போகிறோம். அது மட்டுமில்லாமல் தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம், செய்திகள் மற்றும் உலகத்தில் உள்ளூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முதன்மை 3 பகுதி 1வது மணித்தியாலத்தில் வரப்போகிறது. 2வது மணித்தியாலத்தில் இன்று வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திக்கும் நேரமாக 8 இருக்கப்போகிறது. 8:30 செய்திகள், அதைத் தொடர்ந்து சமூகம் சார்ந்த விடயங்கள், நிகழ்வுகள், ஒன்று குடல்களுடன் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியும் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் 2 மணித்தியாலங்கள் நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்காக வரப்போகின்றது. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்.

ஏழு மணி எட்டு நிமிடம் இஸ்டெஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகிய தமிழ் வார்த்தை, தற்பொழுது பாவனையில் இல்லாத தமிழ் வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து வரும் பகுதியாகத்தான் தங்கத்தமிழ் வார்த்தை இருக்கின்றது. இன்றைய அந்த அழகிய தமிழ் வார்த்தை அவிர் என்பதாகும். அவிர் என்றால் ஒளிர்தல், பிரகாசித்தல், வெளிப்படுதல் என்ற சொற்களாக இருக்கின்றது, பொருள்படுகின்றது இந்த அவிர் என்ற சொல். அதுவும் குறிப்பாக இது சங்க இலக்கியங்களில் சுடர், வெயில், மணல் போன்றவற்றின் ஒளிர்வை விவரிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கின்றது. குறிப்பாக அகநானூறு, பழமையான அகநானூறு நூலில் பல பாடல்களில் அவிர் என்ற இந்த சொல் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையாக எடுத்து வந்த அந்த சொல் அவிர் என்பதாகும்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9.

0: 6472935899.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
2: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SFM 102.7. இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா நல்ல விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய வாழ்க்கை சிந்தனையாக நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்று பார்த்தீங்கன்னா, மற்றவர்களின் பாராட்டு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் வாழும் பொழுது நம்முடைய மன அமைதியை அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறோம். எனவே உங்கள் முயற்சிக்கும் உங்கள் தனித்துவத்திற்கும் மதிப்பு இருப்பதை முதலில் நீங்களே நம்ப வேண்டும். அதுதான் உண்மையான தன்னம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே நம்முடைய மதிப்பை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கொண்டு நீங்கள் உங்களுடைய மதிப்பை தீர்மானிக்க கூடாது. நாம் யார் என்பதை நாமே அறிந்திருப்பதே போதும். அதுவே தன்னம்பிக்கையாக கருதப்படுகிறது. எனவே இன்றைய நல்லதா நான்கு விஷயம் பகுதியில் இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்தெஃபம் வானொலியில். இது நாம ஒரு ஈவினிங்

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஜிடிஏ பகுதியில் நேற்று இடம்பெற்ற புயலின் போது டொரண்டோ தீயணைப்பு படை சுமார் 1500 அழைப்புகளுக்கு 24 மணி நேரத்தில் பதிலளித்துள்ளது. இது தீயணைப்பு துறையின் வரலாற்றில் 2வது அதிகபட்ச எண்ணிக்கையாகும். டொரண்டோ ஹைட்ரோவின் தகவலின்படி நேற்று 65,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. டொரண்டோவுக்கு வெளியே ஹைட்ரோவான் வாடிக்கையாளர்களில் 40,000 மேற்பட்டோர் இன்னும் மின்சாரமின்றியுள்ளனர். நகர பணியாளர்கள் கடுமையான சூழ்நிலையிலும் தொடர்ந்து பணியாற்றியதற்காக மேயர் ஒலிவியா சாவ் நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒன்டாரியோ மாகாண அரசு நகராட்சிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் மாகாண முதல்வர் டக் ஃபோர் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு நெடுங்கணி கமநல சேவை நிலையத்தின் கீழுள்ள மாரா இலுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் வனவளத் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள புதுக்குளத்தையும் அதன் கீழான தமது பூர்வீக விவசாய காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு காணிகளுக்குரிய விவசாயிகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மாரா இலுப்பை கமக்கார அமைப்பு பிரிவில் புதுக்குளத்தின் கீழுள்ள விவசாய நிலங்களில் அப்பகுதி விவசாயிகள் நீண்ட காலங்களுக்கு முன்பிருந்தே நெற்செய்கை மேற்கொண்டு வந்துள்ளனர். தற்போது சிறுபற்றை காடுகளாக உள்ள நெற்செய்கை காணிகளை விவசாயிகள் துப்பறு செய்யும் போது அதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ள வனவளத் திணைக்களம் மக்களின் காணிகளுக்கு எல்லைக்கற்களை இட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் 100% விவிபேட் இயந்திரங்களை எண்ண வேண்டும் எனவும் தாவேக எம்எல்ஏ வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி திமுக வேட்பாளரும் தலைவருமான மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
3: Wow, அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

7:47 மீஸ்தபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் முதன்மையை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உள்ளூரில் மற்றும் உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான 3 விஷயங்களை எடுத்து வரும் பகுதியாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கனடா தயாராக இருப்பதாக பிரதமர் மாக் கானி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் புதிய ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் நன்மை தருவதுடன் நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஸ்டீல், அலுமினியம் மற்றும் வாகனங்களுக்கான சுங்க வரிகள் தொடர்பாக போதிய உத்தரவாதம் இல்லாததால் தான் பேச்சுவார்த்தை முடிந்ததாக மார்க்கானி குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே மார்க்கானியை எதிரியாக கருதினால் கனடாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இன்னொரு விஷயமாக, வெனிசுவேலா எண்ணெய் விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் வெனிசுவேலாவின் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து அமெரிக்காவுக்கான எண்ணெய் விநியோகத்தை வலுப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்களாம். வெனிசுலாவின் இடைக்கால அதிபருடன் எண்ணெய் தொடர்பான ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், இதற்கிடையில் வெனிசுலாவின் கனரக கச்சா எண்ணெயை அமெரிக்க எண்ணெயுடன் மாற்றி அமெரிக்காவின் அவசரகால எண்ணெய் கையிருப்பை நிரப்பும் திட்டமும் பரிசீலிக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் வெனிசுலாவின் எண்ணெய் துறையை மீண்டும் வளர்ச்சியடைய செய்யும் என அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. இன்னொரு விஷயமாக, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரைவில் கனடாவுக்கு வருகை தர திட்டமிட்டுள்ளதாக கனடா மற்றும் யுக்ரைன் தரப்புகளைச் சேர்ந்த தகவல்களை மேற்கோட்காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர் அடுத்த வாரம் கனடாவுக்கு வரக்கூடும் என கூறப்பட்டாலும் பயணத்திட்டம் இன்னும் இறுதி முடிவு செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பயணம் இடம்பெற்றால் ரஷ்யாவுடனான போரின் பின்னணியில் யுக்ரைனுக்கு கனடா வழங்கும் ஆதரவு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இரு நாடுகளின் உறவுகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவே இன்றைய உள்ளூர் மற்றும் உலகத்தின் முதன்மை 3 செய்திகளாக உங்களோடு பகிர்ந்திருந்தோம். தொடர்ந்து மனிதர்கள் இஸ்தபம் வானொலியோடு 8 மணிக்கு நேர்களோடு சந்திக்கும் கலகலப்பு போட் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது.

0: புதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-90 8-5-6-5-6-4-1-6-9-0-8-5-6-5-6.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக், பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.